உங்கள் குல மகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு உங்கள் குல

உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அந்நேரில் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:11. நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது ஒரு மணிக்கு ஒரு மணி என தொடங்கும் பாடல், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

ஒலித்த அந்த குரலே மீண்டும் ஒலிக்கிறது. நாராயணா என்னும் பாராயணம் என தொடங்கும் பாடலுக்காக.

நேரம் 6:37 25 101 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது அனாதி தேவன் என தொடங்கும் பாடல், சிஸ்டர் சாரா நவரோஜி அவர்கள் குரலில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை நாம் வழிபட்டோம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார்.

0: ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21 நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளிர் மறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3

அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளிக் குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம்.

11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி யோக அபியாசம், தொடர்ந்து ரசகுலிகலு. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகாணம், 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 சிந்தனை செய் மனமே இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம், 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா சீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 உயிரில்லா உறவு நாடகம். எழுதியவர் முனைவர் த சித்தார்த்தன் அவர்கள். நடிப்பு வி கிருஷ்ணமூர்த்தி, கே ஆர் அனுராதா, என் மதன் சந்தர், வி கோவிந்தராஜன், சி கிரண்யா ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம், எஸ் பாலச்சந்திரன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களினாலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் தகவல் தொடர்பு மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள். 11:45 திரைகாணம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும், இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது உள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை

0: நிறைவேற்ற ஈரான் 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்ஷி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. அமெரிக்க, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 26 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. செந்தமிழ் பாட்டு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்களின் கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக பேச்சுலர் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஜி வி பிரகாஷ்குமார், ஸ்வாகதா கிருஷ்ணன்.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும், அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கட்டணம் ஸ்வயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: திரைக்காணத்தில் தொடர்ந்து எனிமி படத்திற்காக ஒலிக்கும் குரல் தீபக் ப்ளூ.

நேரம் 8:46 12:00. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெய் பீம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பிரதீப் குமார்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கணத்தில் தொடர்ந்து ஜகமே தந்திரம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். தனுஷ், தி சந்தோஷ் நாராயணன்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை, ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சரசீருஹா சனப்பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் இயற்றியது, நாட்டை ராகம் ஆதித்தாளம்.

மகாலட்சுமி கருணாரச லஹரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் மாதவ மனோகரி ஆதித்தாளம்.

ஸ்ரீ கமலாம்பா ஜயதி அம்பா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் ஆகிரி திஸ்ர ஏகதாளம்.

நேரம் 9:29 அரங்கிசையில் ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து நின்னுவினா என தொடங்கும் சுப்பராய சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் கல்யாணி, ஆதி தாளம்.

நிறைவாக ஸ்ரீ கமலாம்பிகே சிவே பாஹிமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஸ்ரீராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டோம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

0: நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக ஒலித்த குரல்கள் மனு அனுராதா ஸ்ரீராம். தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: சுகுமான ராகங்களில் அடுத்து எஸ் ஜானகி குரலில் மறுபடியும் படப்பாடல்.

சுகுமான ராகங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 10:46 வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் கோல்டு. தொடர்ந்து அடுத்த வாரிசு படத்திற்காக ஒலிக்கும் குரல் மலேசியா வாசுதேவன்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா, தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம்.

பஞ்சணையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம்

திரைகாணம் ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 11:20. வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் கோல்ட். தொடர்ந்து தாஸ் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்கானத்தில் நிறைவாக மஜா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம்.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரல் அமுதம் கேட்கலாம்.

0: அன்பு நெறி அறியாதவன், தகுந்த துணை வலிமை இல்லாதவன், தன் வலிமை குறைந்தவன் மாற்றானின் பகை வலிமையை வெல்வது கடினம். குறள் எண் 862 அதிகாரம் பகை மாட்சி.
1: அன்பிலான் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு.
0: அன்பு நெறி அறியாதவன், தகுந்த துணை வலிமை இல்லாதவன், தன் வலிமை குறைந்தவன் மாற்றானின் பகை வலிமையை வெல்வது கடினம். குறள் எண் 862 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 சிந்தனை செய் மனமே. பாரதி திருமகன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசைப்பேருரை கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 திரைகானம். 7:50 செய்தி கதம்பம். 8:10 உயிரில்லா உறவு நாடகம், எழுதியவர் முனைவர் த சித்தார்த்தன் அவர்கள். நடிப்பு பி கிருஷ்ணமூர்த்தி, கே ஆர் அனுராதா, என் மதன் சந்தர், வி கோவிந்தராஜன், சி கிரண்யா ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம், எஸ் பாலச்சந்திரன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களினாலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் தகவல் தொடர்பு மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள். 11:45 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 12:03 தொடர்வது திரைகானம்.

0: காவல்காரன் படத்திற்காக ஒலித்த குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: திரைக்கானத்தில் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து.

0: திரைவானத்தில் தொடர்ந்து அதே கண்கள் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குழுவினர்.
1: எத்தனை அழகு இருபது வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள்.

புத்து தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 12:23:27. திரைக்காணத்தில் தொடர்ந்து நாடோடி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். TM சவுந்தரராஜன், P. சுசீலா.

திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.

0: அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி எல் கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர்

0: இவ்வாறு கூறினார்.
1: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோடன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதி உதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். மெல்லிசை துவக்கமாக KP மோகன், GR கண்ணன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

ஸ்ரீநிவாச பெருமானின் திரு அருள் பெருமையினாலும், எல்லாம் வல்ல சிவமயத்தின் அன்பு அனுகிரகத்தினாலும், எந்தரோ மகானுபாவலு அந்தரீக்கி வந்தனமோ என்று, இந்த உலகிலே எத்தனை கோடி மகான்கள் உண்டோ அத்தனை பேருக்கும் வணக்கம் என்று சொன்ன வார்த்தைக்கும் வணக்கம் சொல்லி, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் நானும் ஒருவனன்றோ என்று வள்ளல் பெருமான் சொன்ன திருவாக்கினுக்கும் திருவடி பெருமையை நன்றியை சமர்ப்பித்து, இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற அற்புதமான இந்த ஒரு மணி நேர இசை பேருரையின் தலைப்பு சிந்தனை செய் மனமே. அடரடா, எங்கேயோ ஒரு பிரபல திரைப்பாட பாடல் பல்லவி போல இருக்கிறதே, அந்த காலத்தில் திரைப்பட பாடல் பல்லவிகளே நம்மை சிந்திக்க வைக்கும். அப்படி ஒரு அற்புதமான கருத்தாழம் மிக்க பாடலைத்தான் தலைப்பாக எடுத்து கொண்டதற்கு காரணம், அந்த பாடல்களெல்லாம் பிறந்த பிறப்பே நமக்கு முன்னால் நமக்கு சிந்தித்து கொடுத்திருக்கும் அற்புதமான மகான்களின் திருவருட்பிரசாதம்தான். அதாவதுங்க, இந்த காலத்திலே, இந்த யுகத்திலே, மானுஷ்யத்திலே நடக்கக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் முதல் காரணம் தவறல்ல. தவறுக்கு காரணம் தவறாகத்தானே இருக்க முடியும்? இல்லை. தவறுக்கு காரணம் தவறு செய்பவன் முதலில் அதனை பற்றிய சிந்தனை இல்லாமல் செய்கின்றார். அதைத்தான் சிந்தித்தல் என்று சொல்கின்றார்கள். சிந்தித்து செயல்படு அப்படின்னு சொல்வாங்களே, எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் முதல்ல யோசிச்சிருப்பா, அப்போ ரியாக்ஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொல்லியிருப்பது. சிந்தித்தல் என்றால் அப்படியே புகழ்ந்து பாடி பாராட்டி சிந்தித்தல். நிந்தித்தல் என்றால் படித்தல் போல ஒரு சிந்தனை. சிவனை சிந்தித்து பாடும் 10 பாடல்கள் அந்த காலத்து பெரியவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு நிந்தாஸ்துதி எழுதினார். அதாவது மீனாட்சியை படிப்பது போல, சிவனை படிப்பது போல பாராட்டுவது, அது நிந்தாஸ்துதி. இந்த சிந்திக்கக்கூடிய பழக்கங்கள் என்னன்னா, இதனை சிந்தனை ஸ்துதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன திருப்பதிகத்துக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார்? சிந்தை திருப்பதிகம். மனுஷா, எதை செய்யும் போதும் முதல்ல சிந்திச்சிரு அப்படின்னு சொல்றார். ஆமாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி பயனே இதுதான். நம்ம பொதுவா இறைவனை நினைப்பது எப்போ? முழு மகிழ்ச்சியிலையா அல்லது முழுசா இயல்பா இருக்கும் போதா, அன்றாட நினைக்கிறோமா, அல்லது ரொம்ப கஷ்டம் வந்து கடவுளே தாழ முடியலப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய கஷ்டத்திலா துன்பத்திலா? இந்த கேள்விக்கு அவங்கவங்க விடை போட்டு பாருங்க. மகிழ்ச்சியில கண்டிப்பா இறைவனை கொஞ்ச பேர் தான் நினைப்பு. சாமி, இந்த காரியத்தை முடிச்சு விடு, மலைக்கு வரேன்னு சொல்லுவோம். காரியத்தை முடிச்சோடனே முதல்ல மலை சாமியைத்தான் வர. சில பேர் விதிவிலக்கு. விதிவிலக்கை நான் பேசவில்லை. சரி, முழு இயல்பிலா இருக்குங்க. சண்டே கோயிலுக்கு போயிட்டு கடவுளுக்கு ஏதாவது போட்டுட்டு வந்தா அது சிந்திப்பதா? இல்லை, நான் சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்ற. அப்ப முழு துன்பத்திலா? உண்மைதான். மனிதன் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு வேலை கிடைக்கலனா, ஒரு பொண்ணு கிடைக்கலனா, ஒரு புள்ள கிடைக்கலனா, ஏங்க வீடு கட்டும் போது பாதியில நின்றுட்டுதுனா, எப்போ ஒரு கஷ்டம் வருதோ, கடவுளே உனக்கு கண் இல்லையாப்பா என்று இறைவனை சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அப்ப நாம் வந்த முடிவு, சுட சுட துன்பம் தாக்கும் போதுதான் இறைவனின் மீது எண்ணம் வருகின்றது. துன்பம் வரும்போது பொருள் உலகம் மறக்கிறது, அப்பா கடவுளேன்னு அருள் உலகம் நினைவுக்கு வருகிறது. ஆனால் மனுஷனுக்கு இன்பம் வரும்போது, இறைவா உன்னால்தான் என்று சொல்பவர்கள் குறைவு, அருள் உலகம் மறக்கிறது. பொருள் உலகத்திலே திளைத்து முன்ன நல்லா இருந்தவன் இப்ப சீரழிஞ்சு கெட்டு போன வரலாறுகள் கூட உண்டு. காரணம், இன்பம் என்பதை அளவாக அனுமதிக்க கூடிய ஒரு பக்குவம் நம் மனதிலேயே ஒரு வடிகட்டி இருக்க வேண்டும். இன்பத்திலே களிப்பு மயக்கம், துன்பத்திலே ஒளிரும் விளக்கம். சே, என்ன இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு கஷ்டம் வரலாமா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது இருக்கு பாரு, அதுதான் இந்த பதிகத்திலே பெருமான் நமக்கு சொல்ல நினைப்பது. இந்த 10 பாடல்களை சுருக்கியதுதான் இந்த ஒரு மணி நேர இசை பேருரையாக வைத்துக் கொண்டேன். இதில் நமக்கு முக்கியமான சிந்தனைகளாக பெருமான் சொல்லி இருப்பது, ஈயா

இல்லாத புல்லர்க்கு செல்வம் இருப்பது. அடேயப்பா, ஒருத்தனுக்கு அப்படி பிச்சு கூட கொடுக்க மாட்டான், எச்சி கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான், ஆனால் அவனுக்கு மேலே மேலே மேலே மேலே செல்வம் வரும். பெருமான் கேட்கிறார், இறைவா உன் கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்கணும், ஆனால் இந்த ஈயாத புல்லருக்கு செல்வம் கிடைக்கின்றதே ஏன்? சிந்திக்கிறார். இந்த நிகழ்ச்சி முழுக்க சிந்தித்தல் தான். அப்புறம் அவன் அவனுக்கு அருள் துணை நாடாமல் இருப்பான். நண்பன் ஒருத்தனை சேர்த்தா நண்பானு கூப்பிட்டா பெருசில்லை, அந்த நண்பன் எப்படி இருக்க வேண்டும் அதை சிந்திப்பதில்லை. அடுத்து, படித்தால் தானே வாழ்க்கை, கல்வி கண்ணல்லவா, வள்ளுவப்பெருமான் சொன்னாரல்லவா, என்ன வேணா இருக்கட்டும் நான் படிக்காம தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற சிந்தனை. புலை ஒழுக்கம் என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் அந்த சைத்தான் மாதிரி தீய குணங்கள்ல ஒரு டேஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த புலை ஒழுக்கம் இவையெல்லாம் மனிதன் நல்ல விஷயத்தை சிந்திப்பதற்கு

சிந்தனை. புலை ஒழுக்கம் என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் அந்த சைத்தான் மாதிரி தீய குணங்கள்ல ஒரு டேஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த புலை ஒழுக்கம் இவையெல்லாம் மனிதன் நல்ல விஷயத்தை சிந்திப்பதற்கு அருள் தடையாக இருக்கின்றது. கல்லாரோடு கூடி செய்த குற்றங்களை நினைந்து வருந்துபவன் ஆகின்றார். அதனால்தான் அன்பர்களே, இந்த சிந்தை திருப்பதிகத்திலே அடியேன் உங்களுக்கு சொல்ல நினைக்கும் முக்கியமான சிந்தனை, தவறு செய்யும் போது மனிதன் மிருகமாகின்றான், ஆனால் அந்த தவற்றுக்கு தண்டனை கிடைக்கும் போது இறைவா என்னை இப்படி ஆக்கிவிட்டாயே என்று அவன் காலை இறைவன் காலை பிடித்து விழுவதற்காக எத்தனைக்கின்றார். அப்படி இருக்க கூடாது. தவறு செய்யும் போது இந்த சிந்தனைகள் எங்கே போயின? கல்லாரோடு சேர்ந்து கூட்டணி வைக்கும் போது இந்த சிந்தனைகள் எங்கே போயின? இதைத்தான் முதல் பாடலிலே அற்புதமாக வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஈயாத புலவருக்கு செல்வம் இருப்பது ஏன் ஐயா? முதல் பாடலிலே பெருமான் நமக்கு சொல்லும் சிந்தனை, எருது எழுதிய கொடியை உயர்த்தும் வித்தகனே, என்னை முழுதும் அடிமையாக உடையவனே, உன் திருவடி கீழிருந்து அன்பால் பிணிப்புண்டு வருந்தும் ஏழையாகிய என் முகத்தை பார்க்காமல். அப்புறம்தான் சிந்தனை, இது வரைக்கும் வர்ணனை. உலகில் நடைக்கு அமைந்த உடல் வாழ்வில் பொருள் இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கும் குணம் இல்லாத செல்வர்களாகிய உடையவர்க்கே அதனை மேலும் மேலும் குவிப்பது ஏனையா? முதல் சிந்தனை. ஆமாங்க, அதாவது பாட்டி அந்த நாளில் சொன்னான், ஒன்றாம் கிளாஸில் படித்தோம் நீதி நூல். அந்த நீதி நூல் அப்போ நம்ம பையில் இருக்கும், இப்போ நீதி நூலை தவிர மீதி நூல் தான் நம்ம பையில் இருக்கும். ஆனால் பாதி நூல்கள் மறந்திருக்கும். மனிதனுடைய அவசர புத்தி, அவசியம் சார்ந்த புத்தி, அதனால் எது ஆதாரமோ அது மறந்து போகுது. பாட்டி என்ன சொன்னா? அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னான். என்ன அர்த்தம் தெரியுங்களா? அறம் செய்யின்னு அர்த்தம் இல்லை, நல்லா கேளுங்க. அறம் செய்ய விரும்புன்றான். என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் எப்பொழுது எதை படிக்கிறான் என்றால், எப்பொழுது ஒன்றை விரும்புகின்றானோ அதை செய்ய படிக்கின்றான். அதுதானே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான ஆசக்தி என்று சொல்கிறார்கள். ஏன் இன்றைய கால இளைஞர்கள் கூட அங்கங்கே திரைப்படங்களிலே பார்த்து அந்த அந்தந்த வண்ணங்களை தானும் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் விரும்புகின்றான். அதுதான் இச்சாசக்தி. அந்த இச்சாசக்தியை நல்ல விஷயத்துல கொண்டு வந்து போடுப்பா. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றா. அதாவது இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் குழந்தை, ஆனா அவனா சொல்லி கொடுக்கும் போது, அம்மா குழந்தை நீ நாலு பேருக்கு கொடுத்து உதவுப்பா அப்படின்னு சொன்னால், பிற்காலத்தில் வள்ளல் பெருமான் சொல்கிறார் இல்லையா, அதாவது இல்லாத புல்லர்க்கு கொடுத்து உதவாத செல்வர்க்கு மேலும் மேலும் செல்வம் சேர்ப்பது ஏனோ என்ற இந்த சிந்தையானது நிற்கும். அறம்னா என்னங்க? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்கும் புருஷார்த்தங்கள். அப்படின்னா மனிதர்கள் என்ற புருஷர்களால் விரும்பத்தக்கவைகள். பாட்டி ஒரு பாட்டு சொல்கிறாங்க, அறம்னா என்ன, பொருள்னா என்ன, இன்பம்னா என்ன, வீடுனா என்ன. அருமையான பாட்டு, இதை கேளுங்க.

ரெண்டு பேர் அற்புதமாக நல்ல கல்யாணம் செய்து இல்லறம் செய்து சாதாரண லௌகீக வாழ்க்கை, அது இன்பம். மூணும் இல்லைங்கிறார், எது பேரின்பம்? பரனை நினைந்து இறைவனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அந்த பேரின்ப வீட்டை நாடி செல்லத்தானே இதை போன்ற அற்புதமான சிந்தனைகள். அதாவதுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழும்போது, குழந்தைக்கு பருப்பு சாதத்தை நம்ம பிசைஞ்சு எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்போம். பருப்பு சாதத்தை பிசைஞ்சு ஒரு விளையாட்டு காமிப்போம், கண்ணா கையை நீட்டு, உடனே குழந்தை கையை நீட்டும், பருப்பு சாதம் போட்டு நெய் போட்டு பொரியல் போட்டு அது போட்டு இது போட்டுன்னு கடைஞ்சி, இந்தா அம்மாவுக்கு ஒரு உருண்டை. எதுக்கு? பிற்காலத்தில் அம்மாவை முதியோர் இல்லத்தில் தள்ளாதடா, இப்போவே அம்மாவுக்கு நீ சாப்பாடு போட்டு பழகு அப்படின்னு சொல்கிறது தான். அம்மாவுக்கு ஒரு உருண்டை, அப்பாவுக்கு ஒரு உருண்டை, அண்ணாவுக்கு ஒரு உருண்டை, மகாபாரதம் வர வேண்டாம் இல்லையா, அக்காவுக்கு ஒரு உருண்டை, பட்டினத்தார் வாழ்க்கை வர வேண்டாம் இல்லையா, அப்படியே உறவுகளுக்கு ஒரு உருண்டை எல்லாம் சொல்லிட்டு, காக்காவுக்கு ஒரு உருண்டை, பட்சிகளை மதித்து வாழ், நாயை கல்லால் அடிக்காதேன்னு சொல்வாங்களே, பட்சிகளை மதித்து வாழ், காக்காக்கு ஒரு உண்டை, அதில் நான் இன்னொன்று சேர்த்துக்கிட்டேன், கடவுளுக்கும் ஒரு உருண்டை வச்சு. அப்புறம் குழந்தைக்கு என்ன வரும்? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு தனக்கு இல்லையே அப்படின்னு வரும். அப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கொட்டிட்டு உனக்கும் ஒரு உருண்டைன்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு மூட்டி விடுவோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிறருக்கு கொடுக்கும் போது மனம் சிரித்து கொண்டே, அகம் சிரித்து கொண்டே, முகம் சிரித்து கொண்டே கொடுக்க பழகு என்று சொல்லினால், பிற்காலத்தில் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிற எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். இதைத்தான் வள்ளல் பெருமான், இல்லாத செல்வர்க்கு இந்த குணம் இல்லாத செல்வர்க்கு மேலும் மேலும் கொடுப்பது ஏனோ என்ற ஒரு சிந்தனை. இனிமே நீங்கள் எந்த ஒரு குணத்தை குழந்தைகளுக்கு சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம பெரியவங்களை திருத்திக்கிட்டு நம்ம வேலை இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே அடுத்த இந்தியா உட்கார்ந்துருக்குது. அந்த இந்தியாவை திருத்துறதுக்கு என்ன செய்யணுமோ நம்ம செய்யலாம், அது நம்ம கையில் இருக்குது. இந்த பாடலிலே ஈகை சிந்தையே எளிமையே இறைமை என்று சொன்னவர் அடுத்த பாடலில் எதை சொல்கிறார் என்று பாருங்கள். இந்த பாடலிலே நமக்கு அவர் சொல்ல நினைப்பது, கல்வி அறிவு இல்லாமல் நான் கீழ்த்தன்மை உடையவனானாலும், அப்பா இறைவா உன் திருவடியை அடைந்து உன்னையே நினச்சி உன் பெயரையே உன் திருநாமாவையே சொல்லி வேறு யாதும் நான் தெளிந்து செய்வதில்லை, ஆனாலும் என்னை துன்பம் நீக்கி உள்ளம் குளிருமாறு சிறிது மனம் இறங்கி தயவு செய்தால் ஆகாதோ. நம்ம தயவுங்கிற வார்த்தையை ப்ளீஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். ப்ளீஸ் வரீங்களா, ப்ளீஸ் போறீங்களா, இப்படி கேட்குறோம். அதெல்லாம் அர்த்தம், தயவு என்ற வார்த்தைக்கு திருவருள் என்று அர்த்தம். என்ன அழகா, சற்றே இறங்கி தயவு செய்தால் ஆகாதோ, என்ன அழகா சொல்றார். அப்ப இந்த பாட்டில் நமக்கு முக்கியமான சிந்தனை என்ன கொடுக்கிறார்? கற்றறியா கடைப்புலையன், கற்றவர் சூழலை அடைந்து கற்றவர் செய்யும் செயல்களை செய்கின்றேன். குழந்தையை கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல விடுறோம், நல்ல படிச்சவங்க இருக்கிற இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறோம், 6 மணிக்கு மேலே அங்கங்கே உபன்யாசம் கேட்டு அருமையாக பொழுதை கழிக்கிறோம். ஏன், படித்தவங்க ஏதாவது நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் தான். உன்னை நினைத்தல், உன் பெயரை ஓதுதல், கற்றவர்க்கு இலக்கணமாக அவர் சொல்லி இருப்பது. அதாவது படித்தவனுக்கு இலக்கணமாக என்ன சிந்தையை கொடுக்கிறார்? படித்தவன் தன்னை படிக்க வைத்தவனாக இறைவனை நினைத்து கொண்டே இருப்பான். சொல்லலையா மாணிக்க வாசகர், நமச்சிவாய வாழ்க நாவந்தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று. அதில் ஒரு வார்த்தை சொல்றார் ஒரு தேவார பெரியவர், கல்லா நெஞ்சில் நில்லான் ஈசன், கல்லாதவன் நெஞ்சிலே நில்லான் ஈசன். புலையேன்னு சொன்னாரே, காரணம் என்ன தெரியுமா? அதை வேறு எதையும் குறிப்பதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அந்த பேருக்கு ஒரு ஈக்குவலா பொய், களவு, கல், காமம், புலை மயக்கம் இதெல்லாம் இருந்தால் அவர்கள் அந்த பெயரிலே சொல்லப்படுகிறார்கள், யாராக இருந்தாலும் சரி. அப்போ என்னங்க சொல்கிறார், புரிகிறாப்பில் சொல்லுங்களேன், படிக்கணுங்கிறது இல்லைங்க, படித்தவர்கள் சூழலிலே ஒருவன் தவறு இழைப்பதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இப்போ காலம் மாறி போச்சே, படித்த அளவுக்கு தப்பு செய்கிறாங்களே, அவனவன் அவனவன் படித்த அளவுக்கு தப்பு செய்கிறானே, பட்டங்கள் வாட்டுக்கு இருந்து கொள்ளட்டும், இன்னும் மேலும் எப்படி செய்யலாம் என்று நினைக்க

ஈதல் அறம், குடு அதான் தர்மம். தீவினை விட்டீட்டல் பொருள், கெட்ட விஷயம் செஞ்சு பொருள் சம்பாதிக்காம இருந்தா அதுதான் பொருள். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம்.

பெரிய விதிவிலக்குகளும் இருக்கின்றார்களே. காரணம், படிப்பு ஏட்டு படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது. வள்ளல் பெருமான் சொல்றது, பண்பாட்டு படிப்பு, வீட்டு படிப்பு, நாட்டு படிப்பு, கலை படிப்பு, கலாச்சார படிப்பு. இப்படி படிப்புகளிலே மனிதன் மார்க்கை மட்டும் நினைக்காமல் சன் மார்க்கத்தை நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் ஒரு மனிதன் படித்த அளவுக்கு தீங்கு செய்யாமல் தவறு செய்யாமல் படித்தவன் இந்த நாட்டை காப்பாற்றுவான். அதனால சொல்றாது, ஒரு இடத்துல மற்றேதும் தேரேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வள்ளல் பெருமான் சொல்றது, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, என்ன தன்னடக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல கிரேடு வாங்கினா அதுக்கு ஒரு நட, ஒரு நல்ல பிரைஸ் வாங்கினா அதுக்கு ஒரு நட, ஒன்றுமே இல்லை எதிலையும் அப்படின்னு எவன் தெரிகிறானோ அவனுக்கு ஒரு பெரிய விருது கொடுக்க வேண்டும். ஏன்னா அவனுக்குத்தான் அந்த விருதுனா என்னன்றதே தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்வேன். அதை வள்ளலார் நமக்கு சொல்றார், மற்றேதும் தேரேன். அப்பா இறைவா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அப்ப என்ன சொல்றார், என்னோட துன்பம் தீரணுமா ஒரு மருந்து இருக்கு. எந்த கடையில? வடலூர்ல. அங்கு என்ன கடையில இருக்கு? அணையா விளக்கு, அந்த அழகான அருமையான விளக்கு பகுதி இருக்கிறதே பெட்டகம், அதுக்குள்ள இருக்கு. என்னப்பா அந்த மருந்து? அப்படி என்ன

நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து அப்படின்னு அந்த வைத்தியநாத மருந்தினை அற்புதமாக வள்ளல் பெருமான் பாடுகின்றார். இதுல நம்ம சிந்திச்சு நின்று பேச வேண்டிய விஷயம், மனிதன் பொதுவா எங்களை மாதிரி பேச வர்றவங்க அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் வள்ளல் பெருமான், சொல்லும் செயலும் ஒன்றுபட உதவுவதே சிந்தை. ஆஹா, சிந்தனை எவ்வளவு முக்கியமானது. இதோ அங்க போறாரு, அவர் யாரு, பெரிய பேச்சாளருங்க, பல பல விருதுகள் வாங்கி இருக்கிறார், ஆனா என்ன மேடையில் சொல்றபடி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதாவிருது. ஆஹா, மேடையில் சொல்வதை செய்பவன் தான் சிறந்த பேச்சாளர் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். நாம எப்பவுமே தடம் மாறக்கூடாது, அவருடைய பாதையிலே சென்று கொண்டுதான் சிந்திக்கிறோம். ஆனா இதுக்கு ஒரு சமூக உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். அன்னி பெசன்ட் அம்மையா, நமது நாட்டிலே அவங்க சொல்றது, சொல் அதிகம் செயல் குறைவு, பேசுறவங்க ஜாஸ்தி செய்யறவங்க கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றாங்க, காரணம் அவர்களுக்கு சிந்தனை தெரிவதில்லை. இது சிந்தனை திருப்பதிகத்திலே சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லவா. அன்னி பெசன் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அவருக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தவர் பிராட்லா என்ற ஒரு அறிஞர். என்ன சொல்றார், மிஸ்ஸஸ் பெசன்ட், உன் வார்த்தை பிரவாகம் சிந்தித்து சிந்தித்து பேச பேச கூடும். அப்புறம் அவர் சொல்றதுதான் ரொம்ப முக்கியம், நீ ஒரு மணி நேரம் மேடையில் பேசணுமா, ரெண்டு மணி நேரம் தயார் செய்யுங்கிறார். நம்ம சில காட்சிகளில் பார்ப்போம், மேடையிலே உட்காந்து எழுதி பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மேதமையின் காரணமாகவும் இருக்கலாம், இப்படி உள்ள காரணமாகவும் இருக்கலாம். அன்னி பெசன்ட் ஆனால் எப்படி செய்வாராம், இதை படித்த உடனே பேசுறதுக்கே பயமா இருந்தது. இவ்வளவு உழைச்சிருக்கிறாங்களே, மும்மடங்கு நூறு மடங்கு சிந்தித்து பேசுவோம். அவர் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் தான் சொன்னார், ஆனால் அன்னி பெசன்ட் அவர்கள் நூறு மடங்கு சிந்தித்து பேசுவார். கால் மணி நேரம் படிப்பது குறித்து முக்கால் மணி நேரம் சிந்தனை வேணும். அதனால தான் இப்போ நீங்கள் திரும்ப பல்லவிக்கு வந்து பாருங்க, அந்த பல்லவி எவ்வளோ அழகான பல்லவி, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. மூன்றாவது பாடலிலே அற்புதமான குறிப்புக்கு செல்லுகின்றார்.

அருட்பெரும் ஜோதியை கண்டது போன்ற ஒரு நாதம். என்ன சொல்றார் இந்த பாட்டுல, என்ன குறிப்பு சொல்றார்? கல்லாரோடும் தெரிந்தேன் கண்ணேன்றார். எல்லாம் வல்லவனே, கல்லாத மக்களோடு பல நாள் தெரிந்தேன். இது முதற்கொண்டு இன்னைக்கு கேட்டது முதற்கொண்டு எத்தனை பேர் கேட்கிறாங்களோ, அப்பா குழந்தை படிக்காத குழந்தைனா அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் சேர்றதுலேருந்து தள்ளிக்கோப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் படிப்பு தான் பெருசுங்கிறதும் இல்லை. இந்த நாட்டிலே படிக்காத பெரிய சரித்திரங்கள் பாடமாக படிக்கப்பட வேண்டியவர்களாகி இருக்கிறார்கள். அவர்களே ஒரு பாடமாகி இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாட்டின் பல்லவியாக கூட மாற்றலாம். நின் திருவடியை வணங்கும் நல்லவர்களை காண்பதற்கு இப்போது நானும் அடைகின்றேன். இங்கே உங்கள் மனசு அப்படியே க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் சிந்திங்க. அதாவது படிக்காதவன் ஒருவனுக்கு, படிக்காதவர்களோடு கூட்டணி வைத்த ஒருவனுக்கு, அதாவது நல்ல செயல்களில் ஈடுபடாத ஒருவனுக்கு, இப்படி தான் சாமி சொல்கிறார். முதல்ல எது வீக்னஸ் வருமா, என்ன பலகீனம்? நல்லார்தமைக்கான நானுவான். அடடடா, ஒரு நல்லவன் அந்த பக்கம் வரானா டபால் இந்த பக்கம் ஓடியே போயிடுவான். துஷ்டனை கண்டால் தூர விலகு, ஆனால் இப்படி ஒரு தீய பழக்கம் வைத்துக் கொண்டால் நல்லவனை கண்டால் தூர விலகி போய்விடுவான். அதனால் அந்த சிந்தனையை சொல்லுதார், நல்ல ஆர்தமைக்கான நாடுகின்றேன், ஆயினும் உன் திருவடியை தவிர வேறேதும் அடைக்கலம் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாருங்க, இதுதான் நம்ம மனசுல நினைக்கணும். என்னன்னா

உலகத்துல உனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். கடவுளை காணுமே, நாங்கள் கடவுளை பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே, ஆனால் உள்ளுக்குள்ளே ரகசியமாக கடவுளை கும்பிடுவாங்க, அது வேறு விஷயம். வெளியே வேணால் இப்படி சொல்லிக்கலாம். கடவுளை காணவில்லையேன்னு சொல்கிறவங்களுக்கு முதல் வரி பல்லவியிலேயே பதில் கொடுக்கிறார். கல்லாரோடும் திரிந்தன் கண்ணேன்றார், என் கண்ணே கடவுள்ன்றார். ஆஹா, அதாவது கண்ணில் கடவுள் தெரிய வேண்டும் என்று நினைக்கிறாய், இந்த கண்ணால் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் என்று சொன்ன கடவுளே கண் தான் அப்படின்ற. ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் கண்ணால் இப்போ நான் இவனை பார்க்குறேன், இவங்களை பார்க்குறேன், இவங்களை பார்க்குறேன்னா அந்த கண்ணே கடவுள். அப்புறம் எப்படிப்பா கண்ணுக்குள்ளே தானே கடவுள் இருக்கான், ஏன் வெள்ளை தேடுற? என் கண்ணே என்று சொல்கிறா, நீங்கள் அந்த கண்ணை ரெண்டையும் மூடி பாருங்க, உலகமே இருண்டா மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு ஞான கண்ணாக கூட மிளிருதல் உண்டு. கண்ணே கடவுள், பிறகு வெளியே எங்கு காண்பது, இதுதான் இந்த சிந்தனை. காண்பதெல்லாமே கடவுள் தான். இந்த மிருதங்கம் கடவுள், வயலின் கடவுள், வாசிப்பவர்கள் கடவுள், தம்புரா கடவுள், இசைப்பவர் கடவுள், எல்லாமே கடவுள். இந்த ஒலிபெருக்கி கூட கடவுள். இப்படியே நினச்சி பாருங்களேன், நமக்கு எந்த காழ்ப்பு வராது. இதுக்கு புரியறாப்புல ஒரு கதை சொல்றேன். ஒரு குருவும் சிஷ்யனும் இருந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப சிஷ்யன் ரொம்ப கவலையோடு இருந்தான். குரு கேட்டார், என்னப்பா உடம்பு சரியில்லையா? இல்லை குருவே. நான் போன வேலை சரியாக நடக்கலையா? இல்லை குருவே.

அப்போ ஏன்பா இப்படி கவலையாக இருக்க? எதுவும் வாய்ப்பு கிடைக்கலையா? நல்ல ஞானம் இருந்து வாய்ப்பு கிடைக்கலையா? அது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே, அதுக்கே என் கடவுளை கவலைப்படணும். அப்போ எதுக்குமா கடவுளை கவலைப்படுற? இறைவனே, பல்லாண்டுகளாக நான் பார்க்க முடியவில்லையே. ஆஹா, நரேந்திர பெருமானுக்கு வந்த ஒரு அற்புதமான ஐயம், பல்லாண்டுகளாக கடவுளை நான் காண முடியவில்லையேன்னு ஒரு சிஷ்யன் கேட்குறான். அப்போ அந்த சிஷியனோட தரத்தை பாருங்க. அப்போ உடனே குரு நினைச்சார், சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், இவனுக்கு சிந்தனை பொறி தெரித்தாயிற்று. அப்பா சிஷ்யா, இன்னைக்கு பாட வேண்டாம், நீ வெளியில் போய் நீ பூஜை செய்ய போகிறோமே, கொஞ்சம் பழம் பூவு இதெல்லாம் வாங்கின்னு வா. சீடன் அப்படியே குரு சொன்னதை செய்பவன், அதற்கு மேல் எதுவும் சிந்திக்காதவன். எங்கே எப்போ சிந்திக்கக்கூடாதோ அப்போ சிந்திக்காமல் இருக்கணும், எப்போ எங்கே சிந்திக்கணுமோ அப்போ சிந்திக்கணும், ரெண்டு எப்போ முடியலையும் அப்போ எந்திக்கணும், சில இடத்துல முந்திக்கணும், சில இடத்துல வந்திக்கணும், எது எது எப்போ எப்போன்னு இருக்கு, அதை புரிஞ்சிக்காமல் செஞ்சான் என்ன அர்த்தம்? உடனே சீடன் சென்று போனான், பழமெல்லாம் வாங்க போனான், எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்டான். நல்லா கேளுங்க, இந்த கதை ரொம்ப அற்புதமான கதை. அப்போ குரு கேட்குறார், சிஷ்யா வந்துட்டியா, பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு சொன்னேன் எங்கே? குருவே, வைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், இது நீ வாங்க போனப்போ என்னெல்லாம் பார்த்த, வெளியில் என்னெல்லாம் பார்த்த அப்படின்னு உடனே அவன் யோசிக்கிறான். சில குழந்தைகளுக்கு காம்படிஷன் கொடுப்போம் தெரியுமா, ஒரு பெரிய படத்தை காமிச்சு எத்தனை படம் ஞாபகம் இருக்கு எழுதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அப்படி ஒரு போட்டி வைத்தார். உடனே அவன் சொன்னான், குருவே ஒரு வண்டி போச்சு, அதில் ஒரு வாடு கட்டி இருந்தது, அந்த பக்கமாக போனேன், அங்கே ஒரு நாலு நாய் போயிட்டு இருந்தது, வெளியில் ஒரு குதிரை வீரன் வந்து கொண்டிருந்தான், மரங்கள் அப்படியே பசுமையாக இருந்தது, ஆடுகள் எல்லாம் இருந்தது. சரி சிஷ்யா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமாம் குருவே. இல்லையே, எதையதை மறந்துட்டியா? ஆமாம் குருவே, ஒரு கோவில் பார்த்தேன் குருவே, அற்புதமான ஓம் ஓம் ஓம் நமச்சிவாய என்னும் ஒலி கேட்டு கொண்டிருந்தது, அதில் யானை இருந்தது, எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க, கோபுரத்தை பார்த்தேன் அப்படின்னு இன்னும் ஒரு லிஸ்ட் அடுக்கினான். அப்புறம் கேட்டார், சிஷ்யா இப்போ சொல்லு, எதையும் மறந்துடலையே, பார்த்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாயா? ஆமாம் குருவே, சொல்லிவிட்டேன். அப்ப குரு சொன்ன வார்த்தை நமக்கு பாடம். சிஷ்யனே, நீ இதுவரை பார்த்த அத்தனையும் எதில் கண்டாய்? மேலே இருக்கும் ஆதவன் வெளிச்சத்தில் தானே பார்த்தாய். எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உனக்கு எல்லாவற்றையும் மேலே இருந்து காண்பித்த ஆதவனை, சூரியனை, கதிரவனை, பகலவனை நீ காணவில்லையே. இப்படி தாயா, பல்லாண்டுகளாக நான் கடவுளை காணவில்லை என்று சொன்னாயே, நாம் என்ன தவறு செய்கிறோம்? நம்முள்ளே இருந்து நமக்கு எல்லாத்தையும் காமிக்கிற, எங்கும் நிறைந்திருக்கிற கடவுளை காண்பதில்லை. கடவுளை தவிர மற்ற எல்லாத்தையும் சந்தோஷமா பார்க்க பழகிட்டோம், ஆனா காண்பிப்பதே கடவுள்தான், அந்த கடவுளை நீ காணவில்லையே என்று சொன்னாயேயா. மேலே இருக்கும் சூரியனை பார்க்காதது போல என்றும் உள்ளே இருக்கும் கடவுளை நீ பார்க்க மறந்து விட்டாய் என்று சொன்னார். இப்படி ஒரு சிந்தனையை கொடுப்பதுதான் இந்த சிந்தை திருப்பதிகத்தின் பலன். இன்னும் ஒன்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமான், சேரிடம் அறிந்து சேர், கல்லாரோடும் திரிந்து என் கண்கட்டது போல நடந்து கொண்டேனே. இந்த உலகம் அப்படித்தாங்க, பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஒரு முறை சீதை ராமனிடம் கேட்டாளாம், நாதா அயோத்தியிலே எல்லா மாளிகைகளாக இருந்தால் நன்றாக இருக்குமே, அப்படி இப்படி அங்கே திரும்பி திரும்பி பார்த்தா சில மாளிகைகள் எல்லாம் பழைய மாளிகைகளாக இடிஞ்சு நலிஞ்சு கொலைஞ்சு போய் கிடக்குதே, ஏன் ராமா ஏன் நாதா? அப்ப ராமர் சொன்னது நமக்கு உலக வாழ்க்கைக்கு பாடம். எல்லா விஷயங்களும் உதாரணங்கள்லாம் உள்ளத்துக்குள்ளே போகணுங்கிறதுக்காகத்தான், உதாரணம்ங்கிற வார்த்தையில் ஊ இம் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் உள்ளத்துக்கும் முதல் வார்த்தை உகரமும் இம்மும் தான், கடைசி சொல் இம் தான். அவர் என்ன சொன்னாரா ராமர், சீதா நீ என்ன கேட்ட, எல்லா வீடுகளும் அழகாக இல்லையே, அப்படியே பெரிய மாட மாளிகைகளாக கூட கோபுரங்களாக இல்லையே என்று கேட்டாய். ஒன்று சொல்கிறேன், இந்த உலகமே அப்படித்தான், எல்லா வீடுகளும் மாடு மாளிகைகளாக அழகாக இருந்துவிட்டால் கொத்தனார்களின் பிழைப்பு என்ன ஆவது? இந்த உலகத்திலே ஏழைகளுக்கு பிழைப்பு என்று ஒன்று இல்லையா? சீதா

புரிந்துகொள் அழகு அழகின்மை, நன்மை தீமை, இன்பம் துன்பம், ஞானம் ஞானமில்லாத தன்மை, ஸ்வரம் அபஸ்வரம். இந்த உலகம் வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் சேர்ந்தது தான். அது சேர்ந்தாதானே மின்சாரம். மின்சாரம் இல்லைன்னா இப்போ நம்ம பாடுறது உங்களுக்கு கேட்குமா? ஆக உலகம் என்பது இரவும் பகலும் அப்படி உருண்டோடும் வாழ்க்கை தான். அதனால் கல்லாரோடு சேர்ந்தாலும் தீமை இல்லாத பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் அடுத்த பாடல்

என்ன ஒரு ஆர்துணை என்றையா கடவுளே, நீ எனக்கு யார் கிட்டக்க இல்லைனாலும் படவாள், நீ கிட்டக்க வாப்பா, எனக்குள்ளே வாப்பா. இந்த கள்ள நெறி கொள்ளும் கடையினாகேன்னு ஏன் சொன்னார்னா, நாய்க்கு நன்றி உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும், வாளை குடைத்து வரும் நாய்தான். ஆனால் நாய்கிட்ட இல்லாத குணம் ஒன்று தெரியுமா? இதை ஒரு பெரிய அறிஞர் சமீபத்திலே கூட கேட்டேன். காக்காக்கு ஒரு சோறு போட்டிங்கன்னா 100 காக்காவை கூட்டு ஒன்றா சாப்பிடும். ஆனால் 2 நாய்க்கு நீங்கள் ஒன்றா சாப்பாடு போட முடியும். 2 சண்டை போட்டு எனக்கு உனக்குன்னு லொல் லொல்லுன்னு குறைச்சி யாரும் சாப்பிட முடியாமல் 2 ஓடிப்போம். ஆனால் காக்காக்கு நீங்கள் ஒரு சோறு வச்சிங்கன்னாக்கா அப்படின்னா மேலேருந்து ஓடி 100 காக்கா வரும். அப்போ ஏன்னா கள்ளம் இருக்கிறது, வஞ்சகம் இருப்பது, இதனால் தான் நாயேன்னு சொல்கிறார். வள்ளல் பெருமானுடைய முத்திரையே என்னன்னா, உலகத்து மனிதர்களை திருத்துவதற்காக தன்னை எவ்வளவு தாழ்த்திக்கணுமோ அவ்வளவு தாழ்த்திக்கிறார். நான் ஒரு நாயே, நான் ஒரு இழிபிறப்பு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்பா அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்தாரு? அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை விட்டிட வரும். இந்த உலகத்திலே சகத்திலே வெளியில வெள்ளையா தெரியவான், உள்ளுக்குள்ள கருப்பா இருக்கானே. இப்பா வெள்ளனா கலர் சொல்லல, அவர் எதை சொல்ற? பசுமையாக தெரிவது போல் தெரியவார். ஸ்கேன் பண்ணு, ஒரு திரையை எடு, 7 திரை எடுத்தாரு. ஆனா மனுஷன் அந்த 7க்கு மேல 7000 போடுவான், அது அவனுக்கு தான் தெரியும். அவனை யாரும் மிஞ்ச முடியாது. எத்தனை மகான்கள் வந்தாலும் மனுஷனுக்கு மிகப்பெரிய சிறப்பு போல் தெரியும் இழப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை ஸ்க்ரீன் போட்டாலும் தனக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பான், எத்தனை பிளான் பண்ணாலும் தனக்குன்னு ஒரு பிளான் பண்ணுவான். ரொம்ப கேட்டிங்கன்னா இது கலியுகம் சார்னுவாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. தர்மம் ஒரு காலிலே நிற்கும்போது மனிதன் இப்படித்தான் ஆவான். குற்றங்களை சொல்லி இருப்பினும் திருவருள் நல்குக அப்படின்னு சொல்கிறான். இந்த சீர்துணை என்ற பாடலே அடியேன் ரசித்த விஷயத்தை உங்களுடன் கலந்து கொள்கின்றேன். என்ன சொல்றார் தெரியுமா? இதை ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது நம்ம எல்லாம் தெரிஞ்ச கதைகளையே கேட்டு கேட்டு பழகிய நாவுக்கு புது வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வள்ளல்

எஜமான் புது வார்த்தைகளை போடுகிறார். துணை என்ற வார்த்தையை கேட்டிருக்கிறோம், ஆனா சீர்துணைன்னு கேட்டிருக்கோமா? கேட்டதில்லை. இன்னொன்று சொல்கிறேங்க, துணைன்ற வார்த்தையே யாருக்கெல்லாம் சொல்லுவோம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதுங்க பார்ப்போம். கடவுள் துணை, அப்புறம் யார் இந்த உலகத்தில் துணை? நண்பனை துணை என்று சொல்ல முடியுமா? ஒரு புரூட்டஸ் போதாதா? இந்த உலகத்திலே உறவுகளை துணை என்று சொல்ல முடியுமா? அவரவர் வீட்டில் சுற்றம் சூழ உறவுகள் சூழ வாங்கன்னு சொல்லுவோம் கல்யாணத்துக்கு. அந்த வந்த உறவுகள் தான் பாதி பேர் வீட்டில் பாதி விஷயத்தை கெடுத்திருப்பான். நல்ல வீடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. விதிவிலக்குகளைத்தான் நாம் பேசுகின்றோம். அப்போ உறவுகள் துணையல்ல, உற்றார் துணையல்ல, சுற்றம் துணையல்ல. விதிவிலக்குகளை விட்டுவிடுங்கள். நண்பன் துணையல்ல, அம்மா அப்பா மேக்சிமம் துணையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரு சொல்றாருன்னா ஒரே ஒருத்தர் தான். ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி வாழ்க்கை துணை, ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் வாழ்க்கை துணை. வச்சதுக்கு அர்த்தம் பெருமை என்று அர்த்தம் இல்லை, அப்படி இருங்கப்பான்னு அர்த்தம். துணையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் கடவுள் துணை என்ற வார்த்தையை வள்ளுவ பெருமான் வாழ்க்கை துணை நலம் என்று ஒரு அதிகாரமே அதிகாரமாக சொல்லாமல் உபகாரமாக எழுதி வச்சுட்டு போகிறார். கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்? பெற்ற தாயும் தந்தையும் குருவும் அந்த தெய்வத்துக்குள் வந்து விடுகிறார்கள். கடவுள் துணை என்ற வார்த்தைக்குள் வந்து விடுகிறார்கள். அப்போ வெளியில் இருக்கிறவங்களில் யார் துணையாக இருக்கணும்? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. அதைத்தான் சீர்துணை என்று சொல்லுகிறார். இந்த பாடலிலே ஒரு அற்புதமான வார்த்தை, கார்முகில் கண்டு கலாபம் விரித்தாடுவது மயிலுக்கு இயல்பு ஆதலின் கார்துணையான் ஆடும் கலாவிங்கிறார். அதாவதுங்க, முருகப்பெருமான் எதனால் மயிலையும் சேவலையும் எடுத்து வச்சின்றார்னா, அந்த ரெண்டு மேலே உள்ள தனிப்பாசம், மயில் ஆடினா அழகாக இருக்குன்னு அழகில் மயங்கி இல்லை, முருகன்கிட்ட போய் அழகில் மயங்கிறதா? இந்த உலகத்தில் முருகன் அழகுன்னு சொல்கிறத விட எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் முருகன் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது முருகனே அந்த மயிலோட அழகுக்கு ஆடுவதற்கு மயங்குவாரா? அவர் என்ன நாட்டியத்தை பார்த்து ரசிக்கவா வந்தார்? அதுவல்ல, இந்த உலகத்திற்கு தேவை மழை. மழையை சொல்லக்கூடியது மயில். அந்த மழை வரப்போகிறது என்பதை தன் கலாவி தோகை மயில் விரித்து ஆடுமே, அப்போ நாட்டுக்கு மழை வரும்னு தெரிஞ்சுக்கோப்பா. அதுக்குத்தான் நாட்டுக்கு நல்லது செய்யும், நாட்டுக்கு நல்லதை அறிகுறியாக சொல்லி கொடுக்கும் மயிலை நான் வாகனமாக வைத்து கொண்டேன். அப்போ ஏன் சேவலை வச்சார்? காலையிலே பொழுது விடிவதை கூவக்கூடிய ஒரே விஷயம் சேவல் தான். நம்ம இப்போ அலாரி அடித்தா கூட ஆஃப் பண்ணிட்டு தூங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் அந்த சேவர் கொடியோன் எதற்கு சேவல் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய பொழுது விடிவதையும் என்னுடைய சேவர் கொடி கூறட்டும். இந்த நாடு மழை இல்லை என்றால் இல்லை, அதனால் இந்த உலகம் மழை இல்லை என்றால் இல்லை, அதனால் மழையை முன்னரே அறிவிக்கக்கூடிய மயில் என் வாகனமாகட்டும். அதைத்தான் கார்துணையான் ஆடும் கலாபியன என்று அற்புதமாக சொல்லுகிறார். இந்த பாடலிலே ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றார். என்ன சிந்தனை தெரியுமா? அப்பா, கடவுளுடைய திருவடியை கெட்டிமா பிடிச்சிக்கோ, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அப்பா இறைவா என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதப்பா, அப்படி கெட்டிமா பிடிச்சிக்கிறது. இதற்கு ஒரு கதை சொல்கிறேன். பகவான் பரமஹம்சர் இப்போ வந்த மாதிரி ஒரு வெள்ளத்தில் நடந்து போனாரா, ரோடா காடான்னு தெரியல, காட்டில் உள்ள வெள்ளம் உள்ளே வந்தது, ரோட்டில் உள்ள வெள்ளம் அங்கே போச்சு, வயலில் உள்ள வெள்ளம் இங்கே வந்தது, இங்கே உள்ள வெள்ளம் அங்கே போச்சு. அப்போ வயலில் உள்ள மீனெல்லாம் துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி வந்து நடைபாதையில் நடந்து போகிற பகவானுடைய திருவடியில் ரெண்டே ரெண்டு மீன் மட்டும் சுற்றி சுற்றி வந்தது. நடந்து போகும் மனிதர்கள் எல்லாம் அப்பப்போ பார்க்குற மீன்களை பார்த்து என்ன நினச்சாங்களா, சரி இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஆச்சு அப்படின்னு அடிச்சு எடுத்துன்னு போனவங்க பல பேர். சில பேர் அற்புதமாச்ச அப்படின்னு தள்ளி விட்டு போயிட்டாங்க. ஆனால் பகவான் பரமஹம்சர் என்ன சொல்கிறார், அந்த திருவடி பெருமையை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அப்படியே கிட்ட கிட்டக்கு சுத்தி வந்ததான். உடனே அவருக்கு பின்னாடி ஆட்கள் வருவாங்க இல்லையா, அவங்களாம் அப்படி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி போட்டாங்களாம். உடனே அவர் எல்லார்ட்டையும் சொன்னாரா, அந்த மீனை ஒன்றும் செய்யாதீர்கள், அது நம் காலையே சுற்றி சுற்றி வருகிறது, அதனால் அந்த இரண்டு மீன்களை மட்டும் எடுத்து அவை இறந்து விடாமல் இருப்பதற்கு அந்த குளத்தில் சென்று போட்டு வாருங்கள். நல்லதை உடனே கேட்குற பசங்களா நம்ம கிடையாது. யார்

ஒன்றுமே காதலே வாங்கல. உடனே பகவான் பரமஹம்சர் தானே அந்த இரண்டு மீன்களை எடுத்து அப்படியே சென்று அந்த குளத்துக்குள் விட்டு, போ போ நிம்மதியாக வாழ் என்று சொல்லிவிட்டு சென்றாராம். பொருத்தன் கேட்டான், சாமி எல்லாரும் மீன் வந்து எல்லார் காலிலையும் தான் வந்தது, எல்லாரும் அடித்து எடுத்துன்னு போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் குளத்தில் குண்டு போட்டீங்களே ஏன்? அப்போ சாமி சொன்னது நமக்கு வேணும், பகவான் பரமஹம்சர் சொன்னது. இப்படித்தான் இறைவன் திருவடியை சரணடையும் போது இந்த மீன்கள் எப்படி என்னுடைய காலை சுற்றி சுற்றி ஒரு துடிப்போடு ஒரு முனைப்போடு இரா தள்ளி தள்ளி விட்டாலும் அது சுற்றி சுற்றி வந்ததே, அப்படி இறைவன் திருவடியை நாம் நினைக்கும் போது அவர் நம்மை தள்ளி தள்ளி விட்டாலும், தள்ளி தள்ளிங்கிறது சோதனை தந்தாலும், தள்ளி தள்ளி விட்டாலும் சோதனை தந்தாலும் கஷ்டம் தந்தாலும், இறைவா நீ தர்ற கஷ்டம் உனக்கு தான் பான்ட்டு அப்படியே அந்த மீன்கள் என்னை வந்தடைந்தது போல வந்தால், பகவானாகிய இறைவனாகிய பரபிரம்மம் எப்படி குளத்தில் கொண்டு விட்டாரோ அப்படி பூலோக வாழ்க்கையிலே சௌக்கியமான இடத்துக்கு நம்மை கொண்டு வைப்பார் என்று அற்புதமான திருவடி பெருமையை சொல்லுகின்றார். அதாவதுங்க, இப்படித்தான் சிறுதுணை பெருதுணை என்று நாம் நினைக்கக்கூடாது. உமி செய்கிறத அரிசி செய்யாது, அரிசி செய்கிறத உமி செய்யாது, சின்னது பெருசு இருக்கவே கூடாது. அணுவை விட ஒன்று சின்னதை பார்க்க முடியுமா? அண்டத்தை விட ஒன்றை பெரிதை பார்க்க முடியுமா? அணுவும் அண்டமும் நடுவில் ஒரு கோடு இட்டால் அந்த கோடுதான் இறைவனாகும். அன்பர்களே, இப்பொழுது இந்த பாடலிலே பெருமான் நமக்கு சிந்தித்து சொல்லக்கூடியது எதுவென்றால், தாயை நிகர்த்தவனே, பேயின் குணம் செய்கைகளை உடையவரோடு கூடி பிழைகள் பல புரிந்துள்ளேன். நாய் போன்றவனாகிய நான் நின் திருப்பெயரை அன்புடன் ஓதுகின்றேன். நெருப்பு சுடுவது போல் தாக்கி வருத்தும் துன்பங்களால் நான் அறிவு மயங்கி விடுவதை பார்த்தும் அருள் புரியவில்லையே பெருமானே என் செய்வேன். இந்த கவிதை புரியணும்னா நம்ம ஒரு சின்ன கவிதை வள்ளல் பெருமான் தோளில் ஏறி உட்காரும் குழந்தை போல். நமக்கெல்லாம் தந்தை அவர். குழந்தை சொல்லுமா, அப்பா தோள்ள மேலே ஏறி உட்கார்ந்துட்டு நான் அப்பா உங்களை விட உயரம்னு சொல்லுவோம். ஆஹா, இது தப்பா? இது தப்பு இல்லை, அப்பாவின் விரும்பியே இதுதான். எத்தனை பிழை புரியினும் நித்தமும் நாமும் சொல்க, அத்தனை பாவமும் வெல்க, அறநருள் கிடைக்கும் வெல்க என்று ஒரு அற்புதமான கவிதையினால் இதை நாம் சொல்லலாம். அன்பர்களே, இந்த பாடலுக்கு முக்கியமான ஒரு சிந்தனையை சொல்வதற்கு நீதி வெண்பா ஒன்றை கையில் எடுக்கின்றேன். அதாவது நல்லவரோடு சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் எல்லாரும் சொல்லியிருக்கான், கெட்டவங்களோடு எவ்வளோ தள்ளி இருக்கணும் இதை யார் சொல்றா? நீதி வெண்பா சொல்கிறது. அதாவது கொம்பு உளதற்கு 5, குதிரைக்கு 10 முழம், வெம்பு கறிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறி. அதாவது தலையில் கொம்புள்ள ஆடு மாடுன்னு தெரிஞ்சா அவத்திலேருந்து நம்மை காப்பாற்றிக்கிறதுக்கு 5 முழ தூரம் தள்ளிப்போ, சரி குதிரை வந்தா 10 முழ தூரம் தள்ளிப்போ, மதையான வந்தா 1000 முழம் தூரம் தள்ளிப்போ. அப்பா வம்பையே தொழிலாக கொண்ட மனுஷ பைய வந்தான்னா கண்ணில் தெரியாம ஓடி போயிடு. அடே அப்பா, இதுதான் வள்ளல் பெருமானுடைய சிந்தை திருப்பதிகம் சொல்லக்கூடிய அற்புதமான பதிகங்களிலே இதை நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஏன் தெரியுமா? இறைவன் தாயினும் இனியவன். அம்மாவை நாம் சொல்லும்போது தாய் எப்படி மகிழ்கிறாளோ அப்படித்தான் இறைவனும் மகிழ்ந்து கொண்டே இருப்பான். காரணம், அந்த தாய்க்கும் இனியவன். அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று அற்புதமாக வள்ளல் பெருமான் சிந்தை திருப்பதிகத்திலே சொல்லக்கூடிய பாடலிலே இந்த பாடலை நாம் நிறைவு பாடலாக ஏற்றுக்கொள்வோம்.

அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெற்ற தாய்க்கு பிள்ளை மீது உள்ளது அன்பா உரிமையா நினைத்து கொண்டே இருங்கள், சிந்தித்து கொண்டே இருங்கள். விடை கிடைக்குமா? பட்டிமன்றம் தான் வைக்க வேண்டுமா? அதைவிட வள்ளல் பெருமானுடைய பாட்டு மன்றம் உங்களுக்கு நிச்சயமாக உதவும். எடுங்கள் திருவருட்பாவை, எடுங்கள் புரட்டுங்கள். தாய்க்கும் கடவுளுக்கும் அழகான விளக்கம். உடலை அளித்தவள் தாய், ஆனால் உடல் கருவி கரணம் உலக வாழ்க்கை அத்தனையும் அளித்த இறைவன் பெரிய தாயாகிறார். பெரிதினும் பெரிதுகேள் என்றாரே மகாகவி பாரதி, அந்த பெரிய தாயின் அன்பைத்தார் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி பெருமானே, ஆண்டவனே, நீங்கள் என் பெரிய தாயாகின்றீர்கள், எங்களின் பெரிய தாயாகின்றீர்கள். தாயின் திருவடி அடையும் குழந்தை தள்ளப்பட்டதில்லை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும்.

இதுவரை சிந்தனை செய் மனமே, பாரதி திருமகன் அவர்கள் நிகழ்த்திய இசைப்பேருரை கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே ராம்குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் சிந்து நதி பூ படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: टेली लॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेली लॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:51. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. தொடர்ந்து நாட்டாமை படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: crashed at the Jorhat Air Force Station in Assam this morning during a routine sortie claiming the lives of 5 air warriors. The Indian Air Force, IAF, said that a court of inquiry is being constituted to ascertain the cause of the accident. The IAF has expressed grief at the loss of lives. Defence Minister Rajnath Singh has also expressed grief over the loss of 5 air warriors. In a social media post, Mr. Singh said their courage and service to the nation will always be remembered with pride and gratitude. Mr. Singh said the nation stands firmly with them in this hour of grief. He also conveyed his heartfelt condolences to the bereaved families. The government has appointed Lieutenant General Dheeraj Seth as the next Chief of the Army Staff with effect from the afternoon of the 30th of June. He is presently serving as the Vice Chief of the Army Staff. The present Chief of Army Staff, General Upendra Dwivedi, is retiring from service the same day. The Indian Army today welcomed 481 new young officers as the 158th passing out parade was held with grandeur at the Indian Military Academy in Dehradun, Uttarakhand. President Draupadi Murmu reviewed the parade as the reviewing officer. Speaking on the occasion, the President said that the Indian Military Academy is a symbol of honour, courage and service to the nation. India has lodged a strong protest to the United States over U.S. Navy strikes on oil ship in the Gulf that killed 3 Indian sailors. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to the U.S. Secretary of State Marco Rubio and said that such lethal actions against commercial shipping are not justified. And in men's cricket, the toss for the first ODI of the 3-match series between India and Afghanistan has been delayed due to rain in Dharamsala, Himachal Pradesh. The match was earlier scheduled to begin at 1:30 p.m. Star Indian batter and former skipper Rohit Sharma is expected to be in action in today's match. The remaining 2 matches of the series will be played in Lucknow and Chennai. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இனி தொடர்வது தேநீர் நேரம். நிகழ்ச்சிக்கு முன்,
3: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
4: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க, ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
5: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
4: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
6: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
7: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
8: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 1.1 FM கோடு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் மோகனகர முத்துக்குமரா, ராகம் நீதிமதி, ரூபகதாளம், கோட்டீஸ்வரையர் இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கபாலி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மோகனம், ஆதிதாளம்.

0: लागू करने के प्रयास किए जा रहे हैं। पुदुचेरी में उन्होंने कहा कि एक साथ चुनाव करने से खर्चा कम होगा और संसाधनों का अधिक कुशल उपयोग हो सकेगा। लेफ्टिनेंट जनरल धीरज सेठ देश के नए थल सेना अध्यक्ष होंगे। वे फिलहाल थल सेना में वाइस चीफ के रूप में कार्यरत हैं। लेफ्टिनेंट जनरल सेठ 30 जून को कार्यभार संभालेंगे। वर्तमान सेनाध्यक्ष जनरल उपेंद्र द्विवेदी 30 जून को अवकाश ग्रहण कर रहे हैं। भारत और अफगानिस्तान के बीच 3 मैचों की एक दिवसीय क्रिकेट श्रृंखला का पहला मुकाबला धर्मशाला में जारी है। ताजा समाचार मिलने तक अफगानिस्तान ने तीसरे ओवर में 1 विकेट पर 16 रन बना लिए हैं। और इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை. இந்த அலைவரிசையில் இனி வரையறுக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 உயிரில்லா உறவு நாடகம், எழுதியவர் முனைவர் த. சித்தார்த்தன் அவர்கள், நடிப்பு பி. கிருஷ்ணமூர்த்தி, கே. ஆர். அனுராதா, என். மதன்சந்தர், வி. கோவிந்தராஜன், சி. கிரண்யா ஆகியோர், அமைப்பு பிரபஞ்சம், எஸ். பாலச்சந்திரன், எஸ். அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி, 11:45 திரைகானம். இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், பொம்மையபாளையம் கே. கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், கொங்கும்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:30 திரைகானம், 9:00 இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி. எஸ். வேம்பு ஐயர் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி. ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். காலை 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் விஞ்சமோரி பத்மா அவர்களின் வீணை இசை கேட்கலாம், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பிருத்வி ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி. கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம். அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து யோகா பயிற்சியாளர் எல். செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி, 11:45 திரைகானம். இதுவரை எமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழி

0: முடிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
5: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
6: அது என்ன 2020 பிரேக்?
5: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
7: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
8: இனி திரை இசை. அமரன் படத்திலிருந்து ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடியிருப்பது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாஜ்மஹால் படத்திற்காக சுஜாதா பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். ஒலிக்கும் அடுத்த பாடல் கும்மி பாட்டு படத்திலிருந்து, ஸ்வரலதா அருண்மொழி பாடியிருப்பது. பாடல் ஒலிக்கும் நேரம் 7:29:35.

நேர்களே, இன்று இரவு 8:10 முனைவர் த. சித்தார்த்தன் அவர்கள் எழுதிய உயிரில்லா உறவு நாடகம் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் வாலி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியிருப்பது.

இருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரு நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவேக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். விளையாட்டு மற்றும் உடல் கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், விளையாட்டுத்துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அஸ்ஸாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்களின்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்ஃப் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமைக் கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும் மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவின் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவின் நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 21.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 182 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இன்றைய செய்தி கதம்பத்தில்,

0: திரைகாணம் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லி

0: புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழாவில் நபார்டு கன்சல்டன்சி சர்வீஸின் ஆலோசகர் முகுந்தன் அவர்கள் பேசிய உரை, விருதுநகர் மாவட்டத்தில் 1330 திருக்குறளை மாணவர்கள் 15 மணி நேரம் எழுதி சாதனை புரிந்தது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை.
1: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதேபோல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 25 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருந்தவங்களை இந்த 12 ஆண்டுகளில் அவங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 500,000 கிராமங்கள் திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத கிராமங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. குழாய் மூலமாக ஜல்ஜீவன் தண்ணீர் கொடுக்கும் திட்டம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 11 கோடி வீடுகளுக்கு பாதுகாப்பான, சுத்தமான, சுகாதாரமான குடிநீர் வசதியை நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், சகோதரிகளை லட்சாதிபதிகளாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்துல சுய உதவி குழுக்களை சேர்ந்த 3 கோடிக்கும் அதிகமான சகோதரிகள் லட்சாதிபதிகளாக உருவாகி இருக்கிறார்கள். அந்த சாதாரண மக்களும் கூட பேங்குக்கு போகணும், பேங்கினுடைய பயன்களை கிடைக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 58 கோடி பேருக்கு ஜன்தன் வங்கி கணக்குகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு, இதில் கிட்டத்தட்ட 32 கோடி கணக்குகள் பெண்களினுடைய கணக்குகளாக இருக்கிறது. அதே போல உஜ்வாலா திட்டத்தின் கீழே இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தின் கீழே 11 கோடி குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு 12 வாரங்களிலிருந்து 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த நவீன போக்குவரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக வந்தே பாரத் ரயில்கள் இந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 164 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த வந்தே பாரத் சர்வீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26 நகரங்களில் 1155 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிய மெட்ரோ ரயில் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு. விமான போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு உதான் சேவை திட்டத்தின் கீழே 164 விமான நிலையங்களாக விமான நிலையங்கள் இருக்கிறது. விவசாயிகளினுடைய நலனை பொறுத்தளவுக்கு பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு 4.3 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த சன்மான் நிதியானது விவசாயிகளுக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கப்படுகிறது.
0: கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழாவில் நபார்டு கன்சல்டன்சி சர்வீஸின் ஆலோசகர் முகுந்தன் அவர்கள் பேசிய போது,
2: என் பேர் டாக்டர் முகுந்த் ராஜ், நான் நபார்டு கன்சல்டன்சி சர்வீசஸ்ல அட்வைசரா இருக்கேன். டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியும் நபார்டு கன்சல்டன்சி சர்வீசஸ் ACCPL நாலேஜ் பார்ட்னராக இருந்து நம்ம விவசாயிகளுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடங்குகிறோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற 17 கான்ஸ்டுவன்ட் அண்ட் அஃபிலியேட் காலேஜஸில் இது வழங்கப்படும். ப்ரிடாமினி இது மைனாரிட்டிக்கு இருக்கு. ஒரு பேச்சுலர் ஒரு 10-15% நான் மைனாரிட்டியும் இதில் பால்கொள்ளலாம். 33% வந்து இது லேடிஸ். மெயினாக இது ஒருவே பேமெண்ட் இல்லை, ஃப்ரீயாக வழங்கப்படுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. பிஎம் விகாஸ்னு இதோட ப்ரோக்ராமோட பேர். மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் இது வந்து த்ரூ வேரியஸ் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ். எப்படி இருந்தாலும் நபார்ட் கன்சல்டன்சி விவசாயி ரூரல் டெவலப்மெண்ட்டில் எடுத்தோம் நாங்கள் ஒரு 25 வருஷமாக. இது தெரிஞ்ச விஷயம் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1700 பீப்புளுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஃபஸ்ட் பேட்சாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரில் இருக்கிற கிராஜுவேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற விவசாயிங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியிலேருந்து இல்லை 10ஆம் கிளாஸ் படித்த பர்சன்ஸுக்கு ஸ்கில் பண்ணி

0: சர்டிஃபிகேட் கோர்ஸோட இது பண்ணி அவங்களோட ஒரு லைவ்லிஹுட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத அவங்களே எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் நாங்கள்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் 1330 திருக்குறளை மாணவர்கள் 15 மணி நேரம் எழுதி சாதனை புரிந்தது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பட்டாசு மற்றும் கூலி தொழிலாளர்களின் மகள்களான 8ஆம் வகுப்பு பயிலும் யாசினி, பவித்ரா, சாருமதி மற்றும் மதுஸ்ரீ, 9ஆம் வகுப்பு மாணவிகளான மதுஷா, மாதவி மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் திருக்குறள் மீது அதீத பற்று கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக திருக்குறளை முழுமையாக மனப்பாடம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து தாங்கள் முன்னெடுக்கும் வித்தியாசமான முயற்சிகள் மூலமும் திருக்குறளை உலகிற்கு மென்மேலும் அறிய செய்யும் முயற்சியாக உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம் சார்பில் 7 மாணவியர்கள் இணைந்து 1330 திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகீழ் வரிசையில் முழுமையாக மரணம் செய்து 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். இச்சாதனை நிகழ்வினை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் பதிவு செய்தது. மாணவிகளின் இந்த சாதனை முயற்சியை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். மேலும் சாதனை முயற்சியில் ஈடுபட்ட மாணவிகளை பாராட்டி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வாழ்த்து மடல் எழுதி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் கல்வி, திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகளில் புரட்சி உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர் சக்தி இன்று உலக அரங்கில் புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது நாட்டில் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான சூழல் மிக வேகமாக வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நாட்டில் தற்போது 2 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருப்பதாகவும், இதில் 300க்கும் மேற்பட்ட விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். இதன் மூலம் ஸ்டார்ட் அப் துறையில் உலகின் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் தற்போது IIT எய்ம்ஸ் உட்பட 1213 பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நாடு முழுவதும் 1045 கேலோ இந்தியா மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விளையாட்டு வீரர்களின் திறமைகளை ஊக்குவிக்க 34 மாநில சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு கேடயமாகவும் எதிரிகளை தாக்க ஒரு வாளாகவும் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் வான்படை வீரர்கள் காட்டிய அசாத்திய தைரியத்திற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். விமானப்படைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் விமானப்படை மேலும் வலுவானதாகவும் அதிகாரம் பெற்றதாகவும் மாறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 2 நாட்களில் 3 அதிநவீன ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்துள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கொண்டுள்ள உலகின் முன்னணி நாடுகளின் வரிசையில் இந்தியா இணைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்புத்துறை கண்டுபிடிப்புகளில் உலகளாவிய தலைமைத்துவத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
4: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். உயிரில்லா உறவு நாடகம், எழுதியவர் முனைவர் த. சித்தார்த்தன், நடித்தவர்கள் பி. கிருஷ்ணமூர்த்தி, கே. ஆர். அனுராதா, என். மதன் சந்தர், வி. கோவிந்தராஜன், சி. கிரண்யா ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம், எஸ். பாலச்சந்திரன், எஸ். அண்ணாமலை பாண்டியன்.
2: அப்பா அம்மா, 3வது வருஷம் 6வது செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் 85% மேல மார்க் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்கி என்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு சீக்கிரமாவே முடிச்சிருவேன்.
3: ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதுதான் எங்களுக்கு தெரியுமே, நீ சின்ன வயசுல இருந்தே படிப்புல சுட்டி இல்ல. அதனாலதான் எங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் காட்டிக்காம உன்னை படிக்க வைக்கிறோம்.
2: அப்பா, நான் கடைசி வருஷ படிப்புக்கு போறேன். இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சிடும். அடிக்கடி உங்ககிட்ட சொல்ற மாதிரி மேல் படிப்பை நான் வெளிநாட்டில் தான் படிக்க போறேன். அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோபோட்டிக்ஸ் படிக்க போறேன்ப்பா. கடைசி வருஷம் படிக்கும் போதே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்பா நான் பண்ணட்டுமாப்பா?
4: இதுக்கு எதுக்குப்பா அப்பா கிட்ட கேக்குறேன்? அப்ளை பண்ணு, கிடைச்ச அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்.
3: எங்க பிள்ளைய வெளிநாட்டில் படிக்க வைக்க எங்களுக்கும் ஆசைதான். ஆனாலும் கொஞ்சம் உதறலா இருக்கு.
2: ஏன்பா?
3: நிறைய பணம் செலவழியுமாமே, நம்ம நிலைமைக்கு தாக்கு பிடிக்க முடியுமான்னு தான்ப்பா பயமா இருக்கு.
2: அப்பா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்கப்பா. எனக்கு நல்ல மார்க் இருக்கிறதால ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். அதோட பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னோட செலவுக்கு அங்கேயே சம்பாதிச்சுப்பேன். வெளிநாட்டில் அதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானேப்பா.
4: என்னது, வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பியா?
2: ஆமாம்மா.
4: அப்படியெல்லாம் வேணாம்ப்பா.
2: என்னம்மா?
4: உடம்பு என்னத்துக்காகும், நீ இங்கேயே நல்லபடியாக படித்தாலே போதும்.
2: என்னமா சொல்றீங்க நீங்க? படிப்பை கெடுத்துக்காம உடம்பையும் கெடுத்துக்காம ஓரளவு சம்பாதிச்சுக்கிட்டே அங்க படிக்க முடியுமா? அதத்தான் நான் செய்ய போறேன்.
4: ஏங்க, இங்க பாருங்க, நம்ம புள்ள வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டே படிக்க வேணாங்க. அவனுக்கு வேணுங்கிற பணத்தை நாமளே எப்படியாவது கஷ்டப்பட்டு இங்க இருந்து அனுப்பி வச்சிருவோம்.
3: அட நீ வேற நவமணி, சும்மா புலம்பாத. அவன் வெளிநாட்டுக்கு போற சமயத்துல பாத்துக்கலாம்.
4: நீங்க எப்பவுமே இப்படித்தான் அலட்சியமாவே பேசுவீங்க. பெத்த மனம் எனக்கு இல்ல பதறது.
3: ஏண்டா விக்னேஷ்,
2: சொல்லுங்கப்பா.
3: நீ இன்ஜினியரிங் படிக்காம சைக்காலஜி படிச்சிருந்தேன்னு வச்சுக்க, உங்க அம்மாவுக்கு பதறாம இருக்கிறதுக்கு வழி சொல்லலாம்.
4: இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இன்னும் 1 வருஷம் இருக்கு. விக்னேஷ் இப்பவே அவன் விருப்பத்தை சொல்லிட்டான். வெளிநாட்டுக்கு போய் சிரமப்படாம நல்ல விதமா அவன் படிப்பை முடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்கு பணத்துக்கு என்ன செய்யலான்னு இப்ப இருந்தே யோசிங்க.
3: என்ன செய்யறது? ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற வீட்டு மனையை வித்துடலாம். மேலையும் தேவைப்பட்டா இருக்கவே இருக்கு. உன்னோட நகைங்க, அதை வச்சு பணம் புரட்டலாம்ல.
4: ஆமாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவனுக்கு உதவாதது நமக்கு எதுக்கு? எப்படியாவது அவனை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிடுவோங்க.
3: சரி சரி, அனுப்பத்தானே போறோம்.
2: அப்பா, நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். எந்த நாட்டில் ரோபோட்டிக்ஸ் படிப்பு நல்லா இருக்குன்னு பார்த்து அங்க அப்ளை பண்ணணும். இனி அடுத்தடுத்து நிறைய செலவு இருக்குப்பா.
3: அதனால என்னப்பா, படிப்புக்கு செலவழிக்கிறதுல என்னைக்கு நான் யோசிச்சதே இல்லையே.
2: உண்மைதான்ப்பா.
3: அது முதல் போடுற மாதிரி தான், பின்னால வட்டி முதலுமா பலன் தரத்தானே போகுது. உங்க அம்மா கிட்ட பணம் இருக்கு, தேவையானப்போ வாங்கிக்க.
2: சரிப்பா.
3: உன் படிப்பை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் நீ இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா.
2: இருந்தாலும் அப்பா, என் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம்.
3: என்ன?
4: ஏன்பா, என்ன குழப்பம்?
2: இல்லம்மா, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரே பையன். என் மேல பாசத்தை கொட்டி வளர்க்குறீங்க.

0: உங்களை இங்க தனியா விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு படிக்க போறேனேம்மா.
1: அதனால என்னப்பா, உன்னோட எதிர்காலம் தான் முக்கியம். எங்க காலம் எப்படியோ ஓடி போச்சு, இனி நீ தான் நல்லபடியா இருக்கணும். என்ன 2 வருஷம் தானே படிப்பு, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிட போகுது. அப்புறம் எங்க கூட தானே இருக்க போற?
0: அப்படி இல்லப்பா, அதாவது ரோபோட்டிக்ஸ் மாதிரி படிப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் தான் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு. படிப்பு முடிஞ்ச பிறகு அங்கேயே வேலைக்கு போகும்படி ஆயிட்டா உங்களை யார் பார்த்துப்பாங்கன்னு தான் ரொம்ப கவலையாக இருக்குப்பா.
2: அந்த கவலையெல்லாம் வேணாம், அதாவது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ நீ நிம்மதியாக உன் வேலையை பாருப்பா.
0: சரிம்மா.

0: நவமணி, விக்னேஷ் நினைச்ச மாதிரியே வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டான். எப்படி எப்படியோ அரைஞ்சு தெரிஞ்சு அவனை அனுப்பிச்சு வச்சாச்சு. ஆனால் நவமணி, அவன் இல்லாமல் வீடு வெறிச்சோடி கிடக்கு.
1: ஆமாங்க,
0: சின்ன குழந்தையிலிருந்து இதுவரைக்கும் நம்ம கூடவே இருந்துட்டான். திடீர்னு கிளம்பி போனது எனக்கு என்னவோ ரொம்ப விசனமாக இருக்கு.
1: ஆமாங்க, நமக்கு அவனை விட்டா யாரும் இல்லை, அவனுக்கும் நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை. ஒத்த பிள்ளையா போயிட்டான். வளர்த்து ஆளாக்கி ஒரு வழியை காட்டி விடுறதுக்கு நாம எத்தனை பாடுபட்டிருக்கோம்.
0: பிள்ளைய பெத்தவங்களோட கடமை தானம்மா அது. நம்ம கடமையை நாம செஞ்சிருக்கோம். அவனும் மத்த பசங்க மாதிரி இல்லாம பொறுப்பா படிச்சு தன்னோட கடமையை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு பிள்ளையை விட்டு பிரிஞ்சிருக்க வேணுமேங்கிறதா ரொம்ப சஞ்சலமா இருக்கு.
1: அவனும் அதைத்தாங்க சொன்னான். புது ஊர், புது இடம், புது சூழ்நிலை. உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கணுமேனு நேத்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இதையெல்லாம் பார்த்தா ஆகுமா, துணிஞ்சு போயிட்டு வான்னு சொன்னேன். ஆனா அது அவனுக்காக சொன்ன வார்த்தை தாங்க. அவன் அப்படி சொன்னப்போ எனக்கும் மனசுக்குள்ள வருத்தமா தாங்க இருந்தது.
0: வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இக்கட்டான தருணங்கள் வரத்தா செய்யும். நமக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் தான். மனவலியோட அதையெல்லாம் சமாளிச்சு தாண்டித்தானே போயாகணும், வேற வழி.
1: இத பாருங்க, நமக்கு எத்தனைதான் மனச்சுமை இருந்தாலும் அதை நீங்களும் சரி நானும் சரி அவங்கிட்ட வெளிப்படையா காட்டிக்க வேண்டாங்க. இப்ப அவனோட கவனம் எல்லாம் முழுக்க முழுக்க அவனோட வாழ்க்கை பாதையை நோக்கி தான் இருக்கணும். அவனே வருத்தமா பேசினாலும் நாம அவனுக்கு தைரியம் சொல்லித்தான் அனுப்பணும்.
0: ஆமா நவமணி, எவ்வளவு கருத்தா சொல்ற. ஏமா நவமணி, விக்னேஷ் படிக்கிறேன்னு வெளிதேசம் போய் 4 மாசம் ஆயிடுச்சு. நேத்துக்கு தான் போனது போல இருக்கு. நாம இங்க ஒத்துருக்கு ஒத்துரு துணையா இங்கே கிடக்கிறோம். அவன் என்னடா அண்ணா, எந்த துணையுமே இல்லாம கண்காணாத தேசத்துல போய் கிடக்குறான். எப்படி இருக்கானோ என்னவோ.
1: ஏங்க, எனக்கு ஒன்னு புரியல.
0: என்ன,
1: நம்ம நாட்டிலேயே இந்த படிப்பெல்லாம் அவன் படிக்க கூடாதா? எதுக்கு இவ்வளோ தூரம் போகணும்?
0: ஓ, மறுபடியும் அங்கேயே வந்துட்டியா? பாரு நவமணி, நம்ம தேசத்துல இப்பதான் வசதிகள் வர ஆரம்பிச்சிருக்குது. அவங்க எல்லாம் முன்னேறின தேசம். சில வகையான விஞ்ஞான பாடங்களை படிக்கிறதுக்கு அங்கெல்லாம் தான் சந்தர்ப்பம் அதிகம். நிறைய செலவழிச்சு ஆராய்ச்சி கூடங்களை கட்டி வச்சிருக்காங்க. நல்ல ஆராய்ச்சி முனைப்பு உள்ளவங்க ஆசிரியர்களா இருக்கிறாங்க. அதனாலதானே விக்னேஷ் அங்க போயிருக்கான்.
1: ஏங்க, அவன் படிப்பை முடிச்சிட்டு வந்து நம்ம கூட இருந்துருவான்ல?
0: பாரு, முதல்ல படிப்பு நல்லபடியா முடியட்டும்.
1: சரி,
0: அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம்.
1: ஆகட்டும்,
0: விக்னேஷ் சீக்கிரமா லீவ்ல வந்துருவான். அவங்கிட்டயே கேப்போம்.
1: ஆகட்டுங்க.

0: அப்பா, எனக்கு படிப்பு முடிஞ்சு இங்கேயும் வேலையும் கிடைச்சாச்சுப்பா. நல்ல வேலை, நல்ல சம்பளம்.
1: இது நாங்க ஓரளவுக்கு எதிர்பார்த்ததுதான்ப்பா. இருந்தாலும் நீ இங்க இல்லாம நாங்க மட்டும் எப்படி இருக்கிறதுன்னு தான் தெரியல.

0: சரிப்பா, நீங்க எதுக்கு தனியா அங்க இருக்கணும், என் கூட வந்துருங்களேன்.
1: நீ சொல்ற மாதிரி அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான சமாச்சாரம் இல்லப்பா. அந்த நாட்டு சட்டம் என்னவோ, எதுக்கெல்லாம் அலையணுமோ, எத்தனை செலவு பிடிக்குமோ ஒன்னும் தெரியலையே. இத்தனைக்கு அப்பால எங்களுக்கு அங்க ஒத்து போகணும் எத்தனையோ இருக்கே, என்ன ஒண்ணு? இப்பெல்லாம் அம்மாவுக்கு அடிக்கடி முடியாம போயிடுது.
0: என்னப்பா சொல்றீங்க?
1: ஆமா, வேலைக்கு ஆள் வைக்கவும் முடியல.
2: ஏங்க, அதெல்லாம் கடக்கட்டும், விடுங்க, அது நம்ம பாடு.

0: கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரம்?
1: ஏய், அம்மா சொல்றது சரிதானப்பா. படிச்சாச்சு, நல்ல வருமானத்துல வேலையும் கிடைச்சாச்சு, அடுத்தது கல்யாணம் தானே. பெண் பார்க்க கூட அலைய வேண்டியது இல்ல. என்னோட ஃப்ரெண்டு சொல்லி ஒரு பொண்ணை பத்தி பேசினமே, அவளை உனக்கு பிடிச்சுதானே இருந்தது. அவளுக்கும் நல்ல படிப்பு, நல்ல குணம். அவளை ஒரு தடவை போய் பார்த்து பேசிட்டு வந்துறேன், கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம்.
2: உன்னை சீராட்டி பாராட்டி நாங்க வளர்த்துட்டோம். எல்லாரும் சொல்றதுதான், எங்க ஆயுசு இருக்கும் போதே ஒரு பேர பிள்ளைய பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா?
0: சரிம்மா, உங்க இஷ்டம்.
2: சரிப்பா,
1: ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு விக்னேஷ் ஊருக்கு வர்றது ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சே. வருஷக்கணக்காச்சு அவன் வந்துட்டு போய் குழந்தை பேரை வேற அந்த நாட்டிலே பார்த்துக்கிட்டாங்க. அங்கே பிறக்கிற குழந்தைக்கு அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்குமா? பாவம் நவமணி, அவள் தான் ரொம்ப புலம்புறான். அடிக்கடி அவளுக்கு முடியாமல் போயிடுது. நவமணி, நவமணி இங்கே வாயே. அட, எத்தனை தடவை தான் கூப்பிடுறது உன்னை, என்னாச்சு உனக்கு? நவமணி, நவமணி,
2: என்னது? ஒரே மயக்கமா இருக்குங்க, என்னால எந்திரிக்க முடியல. கொஞ்சம் அந்த மாத்திரை எடுக்கிறீங்களா?
1: பாரு, மாத்திரை இருக்கட்டும், டாக்டர் கூப்பிடுறேன், அவர் வந்து பார்க்கட்டும். ஹலோ, டாக்டர் இருக்காருங்களா? கொஞ்சம் பேசணுமே அவர்கிட்ட.
2: அவர் ஒரு அவசர கேஸை பார்த்துட்டு இருக்காரு சார், உங்களுக்கு என்ன வேணும்?
1: இல்ல டாக்டர், எனக்கு நல்லா தெரியும், என் மனைவிக்கு உடம்பு சுகம் இல்ல. அதான்
2: நான் வேணும்னா ஆம்புலன்ஸ் அனுப்பட்டுமா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க, இங்கேயே பாத்துக்கலாம்.
1: தேங்க்ஸ் அம்மா.
3: மிஸ்டர் வரதன், இவங்களுக்கு சக்கர அளவு கூடியிருக்கு, மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இங்கேயே அப்சர்வேஷனில் ஒரு நாள் இருக்கட்டும், பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட நான் கூப்பிடுங்க. ஷில் பி ஆல் ரைட்.
1: தேங்க்ஸ் டாக்டர்.
3: ஓகே.
1: ஏம்மா, விக்னேஷுக்கு சொல்லிட்டுமா?
2: வேண்டாங்க. எதுக்கு?
1: அவன் வந்துட்டு போய் நாளாச்சு, சொல்லலைன்னா நாளை பின்னால் கோவிச்சுக்குவான்ல.
2: ஆமாம், சரி சொல்லிடுங்க.
1: ஹலோ விக்னேஷா? ஹலோ விக்னேஷ்.
0: என்னப்பா?
1: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம்.
0: அச்சோ, என்னாச்சுப்பா?
1: இல்லை இல்லை, நீ பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. மைல்டு ஹார்ட் அட்டாக், அவ்வளோதான்.
0: கடவுளே,
1: டாக்டர் செக்அப் பண்ணி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு.
0: ஓகே,
1: ஒரு ரெண்டு நாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம்.
0: சரிப்பா,
1: முடிஞ்சால் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிடேன்ப்பா.
0: எனக்கும் வரணும் தான்ப்பா இருக்கு, ஆனா உடனே லீவு கிடைக்காதே.
1: ஏன்ப்பா?
0: ப்ராஜெக்ட் ஒர்க் டைட்டா போயிட்டு இருக்கு, டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா எப்படியாவது ட்ரை பண்ண நான் சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. அம்மா கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்கப்பா.
1: கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
2: என்னங்க காலிங் பெல் அடிக்குது, போய் யாருன்னு பாருங்க.
1: அட, ஏய், யார் வந்திருக்கா பாரு. நவமணி, விக்னேஷ், கீதா, பேத்தி, மூணு பேர் வந்திருக்காங்க. வாங்க வாங்க வாங்க.
2: வா விக்னேஷ், கீதா, எப்படி இருக்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா.
2: என் பேத்தி எங்கம்மா? மானு, இங்க வாமா, இங்க வா, பாட்டிக்கிட்ட வா.
4: இதோ இங்கதான் அத்தை இருக்கா. ஏய் மானு, பாட்டி கூப்பிடுறாங்கல்ல. இவ இப்படிதான் அத்தை, எப்ப பாரு கையில போனோ இல்ல வேற ஏதாச்சும் வேணும் விளையாடிக்கிட்டே இருப்பா.
2: அப்படியா மானுகுட்டி, இங்க ஓடி வா, பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போ. இங்க வா வா வா வா வா.
5: பாட்டி, நான் என்ன வச்சிருக்கேன் பாருங்க, இது என்ன தெரியுமா?
2: தெரியலடமா.
5: இது பேரு மினி ரோபோ, எங்க கூட பேசும், விளையாடும்.
2: அப்படியா?
5: ஆமா பாட்டி, நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுறேன், ஓகேவா? அப்ப

0: இதை எடுத்து பாருங்க பாட்டி. சரிடா கண்ணு.
1: அம்மா, உடம்பு சரியா இல்லையன்னு கவலைப்படாதீங்க. இப்ப பாருங்க, சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு ரோபோ எல்லாம் வந்திருக்கு. வீடு துடைக்கிறது, ஜன்னலை சுத்தம் பண்றது, தோட்டத்துல புல் செடி கொடி இதெல்லாத்தையும் கட் பண்றது, அப்புறம் தண்ணி தொட்டியை கிளீன் பண்றது, வீட்டை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு வெளிநாட்டுல ரோபோக்களை பயன்படுத்துறாங்கம்மா.
2: அப்படியா?
1: நான் வீடு கட்டுற ரோபோ ஒண்ணு உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: ஓ
1: பாருங்களேன், இதுக்கு ரோம்பான்னு பேரு.
2: என்னது?
1: ஆமாமா. அப்புறம் இதை பாருங்க, இன்னொரு ரோபோ இங்க இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு சின்ன பையன் வசரத்துக்கு மனுஷன மாதிரியே இருக்கும். இதுக்கு ராணின்னு பேரு. இதையும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, கஷ்டப்படாம லைஃப் ஈஸியா நடத்திட்டு போங்க.
2: அட போப்பா, செல்போனை வச்சுக்கிட்டே படாத பாடு பட வேண்டியிருக்கு. இதை வச்சு உனக்கு வீடியோ கால் பண்றதுக்கே எனக்கு தெரியல. இதுல இதையெல்லாம் வேற வாங்கி அனுப்பிட்டேனா, அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்க வேண்டியதுதான்.
1: அதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் இல்லம்மா. கையில செல்போனை வச்சுக்கிட்டே அதுகளை வேலை வாங்கலாம். அதை விட இன்னும் ஒருபடி மேல போய் வாய் வார்த்தையாலேயே இதை செய்ய அதை செய்யன்னு நீங்க ஆர்டர் போட்டாலே போதும், வேலை நடந்துடும். உங்ககிட்ட அது பேசக்கூட செய்யுமா?
2: அப்படியா? உலகம் எங்கேயோ போகுது.
1: அசந்து போயிடாதீங்க. இங்க பாருங்கம்மா, மனுஷனுக்கு நிகரா எந்திரங்கள் வர முடியாம போனாலும் மனுஷனுக்கு துணையா இருந்து பல உதவிகள் அதுங்களால செய்ய முடியும். வாழ்க்கையோட கஷ்டங்கள் சிலத அதால குறைக்க முடியுமே.
3: இப்ப சொன்னியே, அதுதான் சரி. நீ மறுபடியும் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள சில வெளி வேலைகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுப்பா.
1: ஓகேப்பா, நான் பண்ணிடுறேன்.
2: என்னங்க விக்னேஷ், இந்த கத்திரி வெயில அலைஞ்சி திரிஞ்சி நீங்க சொன்ன வேலையெல்லாம் ஒரு வழியா முடிச்சுட்டு அவன் ஊருக்கு போயிட்டான்.
3: விக்னேஷ் கிட்ட இன்னைக்கு பேசணும், நல்லபடியா போய் சேர்ந்தாங்களான்னு விசாரிக்கணும். பேத்தியும் பேசுவாள்ல?
2: எங்க எங்க, நீங்க பேசும்போது என்னையும் கூப்பிடுங்க, நான் பேத்திக்கிட்டு பேசணுங்க.
3: பேசு பேசு.

0: அப்பா, நான் விக்னேஷ் பேசுறேன். நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்தே சோந்து போறா.
0: என்னப்பா அது?
1: நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
0: இருங்க ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட கொடுங்க.
2: ஹலோ விக்னேஷ், எப்படிப்பா இருக்க?
0: நான் நல்லா இருக்கேன்மா. அப்பா சொன்னாரு உங்களுக்கு உடம்பு முடியலன்னு. அம்மா சொன்னது கேளுங்க, ஒரே அடியா வீட்டு வேலையெல்லாம் பாக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. நான் கொடுத்துட்டு வந்த அந்த ரூம்பா வச்சு வீடு சுத்தம் பண்ற வேலையை பண்ணிக்கீங்களே?
2: ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, எனக்கு சரிப்பட்டு வராது.
0: அம்மா நீங்க அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், அது அப்படியே தரையில வச்சிருங்க. அதுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜர் இருக்கும், அது பிளக்ல சொருகிடுங்க, அது தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கும்.
2: என்னது? அப்புறமா அது தானே வீட கூட்டுமா?
0: இல்லமா, அது தானா வீட கூட்டாது. நீங்க கூட்டுன்னு உத்தரவு போட்டீங்கன்னா அந்த வேலையை செய்யும். ஒவ்வொரு ரூம்லயும் எங்க மேஜை இருக்கு, நாற்காலி இருக்கு, பீரோ இருக்கு, மத்த தடங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு அதுவே தெரிஞ்சுக்கும். தடங்களை ஒதுக்கிட்டு அதுவே வேகமா கூட்டி முடிச்சிடும். மாடிப்படி கூட ஏறும்மா, தூசி மண் குப்பை எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும். அப்புறம் டப்பாவை திறந்து வெளியே கொட்ட வேண்டியதான். நான் சொன்னபடி நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருக்கமா, கீதா பேசுறா, கொஞ்சம் இருக்க பேசுங்க.
3: மாமா
1: எப்படிமா இருக்க?
3: நல்லா இருக்கேன் மாமா. உங்களுக்கு உடம்பு எல்லாம் பரவாயில்ல இல்ல?
1: நல்லா இருக்கேன்மா.
3: உடம்ப பாத்துக்கோங்க மாமா. அத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க.
1: நவமணி சின்ன பிள்ளையில அவனுக்கு நாம பொம்மைகளை வாங்கி கொடுத்தோம் இல்ல, இப்ப பதிலுக்கு நமக்கு அவன் வாங்கி கொடுத்திருக்கான் போல இருக்கு. இத்தனை நாளா வீடு கூட்டுற ரோபோவா நீ தான் இருந்த, இனியாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. நவமணி அந்த பொம்மை எடு, நான் வச்சு தரேன், நீ யூஸ் பண்ணி பாரு.
2: எவ்வளவு குட்டியா அழகா இருக்குங்க, வட்ட வடிவு டப்பா மாதிரில இருக்கு. இதுவா கூட்ட போகுது?
1: என்ன இதுவா கூட்ட போகுது? அதான் பாக்க போறிய. எல்லா பக்கமும் திரும்புற மாதிரி சக்கரம் இருக்கு. இடைஞ்சல்களை தவிர்த்துட்டு நகர இது என்னது? சென்சார் இருக்குது போல இருக்க. தூசு தும்ப உள்ள இருக்கிற சல்லட மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள ப்ரோக்ராம் எழுதின எலக்ட்ரானிக்

0: சிப் இருக்கு.
1: அது சரி, அதை கொஞ்சம் வெயிங்க பாப்போம், எப்படி கூட்டுதுன்னு பாப்போம்.
0: இது கம்ப்யூட்டர், செல்போன், இது கூட இணைச்சு கூட பயன்படுத்தலாம். அதெல்லாம் சிரமம்னு நினைச்சா நம்ம வாயில உத்தரவு போட்டாலே புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுமாம்.
1: அப்படியா?
0: இந்த புக்லெட்ட போட்டிருக்குல்ல, இதுக்கு ரூம்பான்னு பேரா.
1: ஏதோ ஒண்ணு, எனக்கு ஒண்ணு வாயில நுழையல. சரி, இப்போ இந்த வாய் மொழி உத்தரவு கொடுக்கறேங்க. என்னங்க இது, அப்படியே நிக்குது, அதுக்கு புரியலையோ என்னமோ. போங்க,
0: நீ கூட்டு பெருக்குங்கிற கணக்கெல்லாம் அதுக்கு தெரியாது போல இருக்கு.
1: அப்ப நான் வேணா உனக்கு பண்ணிட்டுமா, வேற ஒரு வார்த்தையை சொல்லி பாக்கட்டுமா?
0: சொல்லி பாரு.
1: ரோபோ வீட்டை பெருக்கு. அட பெருக்கேன். என்னங்க இது, அப்படியே நிக்குது.
0: அப்படியே நிக்குதா? இந்த ரோபோ பத்தி விக்னேஷ் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தான்.
1: ஆமா.
0: என்ன கமாண்ட குடுக்கறது
1: எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குங்க. பரவாயில்லையே, அப்பா அப்ப எனக்கு இடுப்பு வலி மிச்சம்.
0: இனிமே வர ரோபோக்களுக்கு ஸ்வீப்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காதான். நம்ம முகக்குறிப்பை பார்த்து, நம்ம செய்கைகளை பார்த்தே வேலை செய்யுமா. கைய அசைச்சாலே போதுமா, அது புரிஞ்சுக்கும் இல்ல?
1: அடி ஆத்தி, அது என்னதுங்க, ரூம்பாவா?
0: ரூம்பா, ரூம்பா,
1: ரூம்பா. இனிமே தினமும் ரெண்டு வேளை வீட கூட்டி சுத்தம் பண்ண போகுது.
0: வீட கூட்டாது, ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப், ஸ்வீப்,
1: ஸ்வீப்.
0: என்னது, விக்னேஷ் நம்மோட இருப்பான்னு பார்த்தா ரோனிய நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. நவமணி, நவமணி, அங்க என்ன செய்யற? இங்க வாயே நவமணி. என்னது பதிலிய காணோம்? ஐயோ நவமணி, என்னாச்சு உனக்கு?
1: ஒண்ணும் இல்லைங்க, லேசா மயக்கமா இருக்கு.
0: ஐயோ, இந்த மாத்திரை போட்டுக்கோ, நான் டாக்டர் கூப்பிடுறேன். டாக்டர் நம்பர் என்ன? ஐயோ, இங்கதானே எங்கயோ எழுதி வச்சேன், எங்கன்னு தெரியலையே.
1: இருங்க நான் சொல்றேன், எனக்கு தெரியும்.
0: சொல்லு.
1: எழுதிக்கங்க. 2 3 1 4 7 8 3 ஒன்பது.
0: சரி, 2 3 1 4 7 8 3 9 சரிதானே?
1: ஆமாங்க.
0: அப்போ அட ரிங் போகுது. ஹலோ, டாக்டருங்களா?
2: எஸ்.
0: நான் வரதன் பேசுறேன், என் மனைவிக்கு கொஞ்சம் முடியல, நீங்க வந்து பார்க்க முடியுமா?
2: ஓ ஷூர், இதோ 10 நிமிஷத்துல
0: வரேன். தேங்க்ஸ் டாக்டர். வாங்க டாக்டர். நவமணி, டாக்டர் வந்திருக்காரு, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருமா?
2: ஓ ரைட் ரைட், மெதுவா மெதுவாமா,
0: மெதுவாமா,
2: கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. மூச்சை மெதுவா மெதுவா சுவாசத்தை எடுத்து விடுங்க. அப்புறம் என்னோட இந்த பாருங்க, வலது விரல் இருக்கு பாருங்க, அதை அப்படி பாருங்க, நேரம் பாருங்க, பார்க்க முடியுதா? அந்த விரல் அப்படி நீட்டு மடக்குங்க. ஓகே. மிஸ்டர் வரதன்,
0: சொல்லுங்க.
2: இவனுக்கு சுகர் கண்ட்ரோலில் இல்லை, ஏற்கனவே மைல்டு அட்டாக் வந்திருக்கு. நான் ஒரு ஊசி போட்டிருக்கேன், ஐல் கிவ் சம் மெடிசின்ஸ், கொடுங்க. ஷீல் பி ஆல் ரைட். ஏதோ அவசரம்னா என்னோட மொபைலில் கூப்பிடுங்க. யூ டேக் டவுன் மை மொபைல் நம்பர், 7865432100. ஓகே,
0: சரிங்க.
2: இது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க. ஷீல் பி ஆல் ரைட்.
1: ஏங்க, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரீங்களா?
0: கொஞ்சம் நல்லாயிட்டா போதுமே, துரு துரு ஆயிடுவியே.
1: ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க.
0: சரி, போகிறேன். நீ ஹாலில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு.
1: சரி.
0: எதையாவது இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சிட்டே இருக்காத. கடைக்கு வந்தால் உடனே திரும்ப முடியுதா? எங்கே போனாலும் கூட்டம், பொறுத்திருந்து தான் வேலைகளை முடிக்க வேண்டிய

0: இதாக இருக்குது. அவமுடி வர தனியாக இருப்பா, வீட்டுக்கு போக லேட்டாகும் போல இருக்கே. சரி அப்புறம் வந்து வாங்கிக்கலாம், போகலாம். என்னது, நம்ம வீட்டிலேருந்து ஏதோ ஆம்புலன்ஸ் போகுது, என்னவா இருக்கும்? ஐயோ, நவமணிக்கு ஏதாவது ஆயிடுச்சா?
1: ஹலோ ஹலோ அப்பா, நான் விக்னேஷ் பேசுகிறேன், எங்கே இருக்கீங்க?
0: நான் வீட்டு தான்ப்பா போயிட்டு இருக்கேன், வீட்டுக்கிட்ட பார்த்து பக்கத்தில் வந்துட்டேனே.
1: நீங்கள் கடைக்கு போன உடனே அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குப்பா.
0: ஐயோ, அப்புறம் ஏண்டா, அது எப்படி உனக்கு தெரியும்? அம்மா ஃபோன் பண்ணாளா?
1: அப்பா, ராணி கிட்ட நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த டாக்டரோட ஃபோன் நம்பர் பழசு. டாக்டருக்கு நீங்க ரீசெண்டா ஃபோன் பண்ணிருக்கீங்க போல. அந்த நம்பரை ராணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருச்சு. டாக்டர் உங்ககிட்ட சொன்ன மொபைல் நம்பரையும் ராணி தன்னோட மெமரியில சேர்த்துருச்சு. அம்மா ஹால்ல உட்காந்துருந்தப்போ அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைங்கிறத அவங்களோட முகக்குறிப்பு உடல் அசைவுகள் மூலமா ராணி புரிஞ்சுக்கிட்டு டாக்டரோட ரெண்டு நம்பருக்கும் தங்கிட்ட இருக்கிற ஆட்டோ டயல் வசதியை வச்சு தகவல் அனுப்பிச்சிருச்சு. உடம்பு சரியில்லாதப்போ எப்படி தகவல் சொல்லணும், என்ன சொல்லணும்னு அதோட வாய்ஸ்ல ரெக்கார்டிங் இருக்குப்பா.
0: ஆச்சரியமா இருக்க.
1: ஆமாப்பா, அது மட்டும் இல்லப்பா, டாக்டருக்கு சொன்ன கையோட எனக்கும் ஆட்டோ டயல் பண்ணி தகவல் சொல்லிடுச்சு. என்ன, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உங்களோட நம்பரை அதில் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். இங்கிருந்தே கம்ப்யூட்டர் மூலமா உங்க நம்பர் அம்மா நம்பர் ரெண்டையுமே அதில் நான் அட்டாச் பண்ணிடுறேன். இனிமே ஆபத்து ஒன்றும் இல்லைப்பா, நீங்க அம்மாவை பார்த்துக்குங்க. சரியான நேரத்தில் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுனால அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா.
0: ரொம்ப சந்தோஷப்பா, தனக்கு உயிர் இல்லைனாலும் இன்னொரு உயிரை காப்பாற்றுற வல்லமை ரோனிக்கு இருக்கு பாருங்க. ஆச்சரியந்தான், சும்மா சொல்லக்கூடாது. உயிரோடு இருக்கிற உறவுகளை விடவும் உயிர் இல்லாத இந்த ரோனி எவ்வளவு துணையாக இருந்திருக்கு. ரோனி எங்களுக்கு கொடுத்ததுக்கு விக்னேஷ் உனக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி.

உயிரில்லா உறவு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் முனைவர் தா சித்தார்த்தன். இதில் நடித்தவர்கள் வரதனாக பி கிருஷ்ணமூர்த்தி, நவமணியாக கே ஆர் அனுராதா, விக்னேஷாக வி கோவிந்தராஜன், டாக்டராக என் மதன் சந்தர், கீதாவாக சி கிரண்யா. அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 8:40. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைவானில் பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரத்.

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகானம். முதலில் ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

திரைக்காலத்தின் நிறைவாக சந்திப்பு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுசீலா.

0: collaborated with the Department of Atomic Energy to develop an advanced artificial heating system that can protect lunar lander from the freezing weather of the moon. The Embassy of India in Abu Dhabi has announced a change in the outsourced service provider handling Indian passport, visa and consular services across the United Arab Emirates. According to an official statement, Al Hind Tours and Travels LLC will become the new service provider from 1st of July 2026. Meanwhile, the current providers BLS International Services Limited and SGIVS Global will continue accepting and processing applications until 30th of this month. As part of the celebrations leading up to the International Day of Yoga IDY 2026, the Ministry of Ayush, in collaboration with the Morarji Desai National Institute of Yoga and Hebbled, will organize a landmark global online yoga event this morning. The online yoga session will be held from 6:15 a.m. to 7:35 a.m. and is expected to witness participation from more than 130 countries. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala, Himachal Pradesh. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. Earlier put into bat, Afghanistan were bowled out for 194 in 24.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது இடம்பெறுவது இரவின் மடிகள். ஒலிவிழா வருவது டிசம்பர் பூக்கள், கடலோர கவிதைகள், நிலவே மலரே ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலிப்பது டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து பாடல்கள்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது,
3: இதுதான்

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை டிசம்பர் பூக்கள், கடலோரக் கவிதைகள், நிலவே மலரே ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்களே, இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. இதில் இருமலர்கள், நெஞ்சிருக்கும் வரை, தங்கை ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இருமலர்கள் படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

பதனி சனித தன தஜம் தப ஜோத ஜம் ஜம் பதனி பதப ஜம் தஜம் பம தனகு ஜம் ஜம் பமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரித ஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜணும் தரிகம பதனி சாரிக திட்டீத கதிகிணத்து சரி காம பதன் நீ சரிதா நீத

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் கவிக்குயில் இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்துகளிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் நெஞ்சமறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இனிய ராகம். இதில் பண்டிட் மல்லிகார்ஜுன் மான்சூர் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து பார்வதி நாயக்கனே என்ற பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பொம்மையப்பாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தபல்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியிருக்கும் பாடல் ஹரிதாஸ் திரைப்படத்திற்காக.

சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயரமணி குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல் வடைமாலை திரைப்படத்திற்காக.

அசோக்குமார் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியிருக்கும் பாடல்.

நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சரணம் ஐயப்பா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் கே.ஜே. யேசுதாஸ்.